0: ரஜினிகாந்த் படம். ஸோ ரஜினிகாந்த் பிடிக்காம யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு மலையை சம்மந்தப்பட்ட படம். ஸோ இதில் பாட்டு. ஸோ இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஸோ இந்த படத்தில் ரெண்டு ஹீரோயின், ரோஜாவும் இருப்பாங்க மீனாவும் இருப்பாங்க. இதுக்கு மேலே நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, முதல் பாட்டுக்கு போகலாமா?

0: బ్యూటిఫుల్ సింగింగ్ ఇంకా సంగతి లేవరా ఉమ్మన్ అలా
1: సూపర్ సూపర్ ஓகே நம்ம இணைப்பில் இருக்க முதல் நேயர் பேசலாமா? ஹலோ, எப்படி இருக்கீங்க?
2: ஹலோ, நான் ஜெகமணியா கேக்குறேன். இருவரும் எல்லா பாடுகிறீர்கள், வாழ்த்துக்க.
1: ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் இருந்தா கண்டிப்பா இதை சொல்லுங்க. நீங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாக்குறீங்களா?
2: ஓகே, பாக்குறேன் தரச்சி. ஓகே, நன்றி.
1: நன்றி கால் பண்ணது.
0: ரொம்ப நன்றி.
2: ஓகே,
1: அடுத்த நேயர்.
3: வணக்கம் ஷர்மிளா. வணக்கம் ஷியாமா. சும் ஆதரதல்ல பாட்டு இருக்கு. ரஜினிகாந்த் பேரை கேட்டாத்தான் தமிழ்நாடு அதிரும். உங்கள் ரெண்டு பேரை பேரை கேட்காமலே அதிருது. நல்ல வேலை இது தமிழ்நாட்டுல இருந்து தான் சொல்லக்கூடாது. இங்க வெரி குட் சிங்கிங். அடுத்த பாட்டு வந்து மலைச்சாரல் வீசுது என்று பெறும்.
1: கிட்ட வந்துட்டீங்க. அந்த பாட்டு தான்
3: வந்து மீனாவும் ரஜினிகாந்தும் அந்த கேண்டில் இதெல்லாம் போட்டு வரும்.
1: கரெக்ட்.
3: கரெக்டா?
0: ரொம்ப நல்லா கேஸ். ரொம்ப நல்லா கேஸ்.
3: ஓகே ஓகே, கீப் ஆன் ரோக்கிங். அண்ணா திரும்ப அழைக்கிறேன் உங்களை. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், பழைய எம்ஜிஆர் சிவாஜி பாட்டுகளும் மட்டுங்க.
1: கண்டிப்பா உங்களுக்காக சில வரிகள் நாங்கள் பாடுவோம். தொடர்ந்து பாருங்க.
3: தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் போத் ஆஃப் யூ.
0: தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.
3: ஓகே, அண்ணா அங்கே போகல, திருப்பி வந்து சொல்றேன்
1: என்னன்னு.
0: கண்டிப்பா பார்த்துக்கொண்டே இருக்கு.
1: ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து பாருங்க. அடுத்து வர பாடலும் நாங்க சொல்லுவோம். அதையும் நீங்க கெஸ் பண்ணி கண்டிப்பா கால் பண்ணுங்க. அடுத்த நேயர்.
4: வணக்கம் சர்மிளா சியா. டோமேசந்திரன், எப்படி இருக்கீங்க?
1: ஓ, எப்படி இருக்கீங்க?
4: ஓ, நல்லா இருக்கு, நல்லா இருக்கோம். நிகழ்ச்சி மூலம் உங்களை பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். உங்களுக்கு இருக்கும் வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி. எப்பவுமே நீங்க கால் பண்ணி சப்போர்ட் பண்றதுக்கு வெரி வெரி சப்போர்ட் ஆஃப் யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து பாருங்க.
4: நம்ம இனத்துக்கு நாம தான் கட்டாயம் சப்போர்ட் கொடுக்கணும் என்ன உண்மையிலேயே என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி எடுத்து வரும் டிவிசிஎம்ஆர் கலைஞர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த பாடல் நான் நினைக்கின்றேன். மலைச்சேரல் அந்த பாடல் என்று தான் நான் கூறுகிறேன். கொடுத்திருந்து பார்ப்போம்.
1: எல்லாருமே கிட்ட வந்துட்டீங்க, ஆனா அந்த முதல் வார்த்தை இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டா சூப்பரா இருக்கும்.
0: ஆமா,
4: அப்படியே திரும்ப வருகிறேன்.
0: ஆல்மோஸ்ட் 90
1: மலை தான், அதுக்கப்புறம் இருக்க வார்த்தை தான் இடிக்கு,
0: கொஞ்சம் இடிக்குது. ஆமா, சோ அடுத்தவங்களுக்கு ஈஸியா கெஸ் பண்ணுவாங்கன்னு
4: நினைக்கிறேன். இல்ல வருகிறேன், நான் வருகிறேன். நன்றி
0: நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. அடுத்ததுக்கு நன்றி.
1: ஓகே, அடுத்த பாட்டு வந்து அதுவும் ரஜினி சார் பாட்டு தான். இல்ல,
0: ஆமா, இன்னைக்கு ரஜினி சார் பாட்டு கேக்குறீங்களா, ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: இது ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங். இதுல பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து ஒரு மூணு ஹீரோயினோட ஆடுவார் நினைக்கிறேன். கரெக்டா?
0: எனக்கு தெரிஞ்ச மூணு ஹீரோயினோட ஆடி இந்த ஒரு பாட்டு தான்
1: நினைக்கிறேன்.
0: அப்படி இல்லையா?
1: சோ மூணு ஹீரோயினோட ஆடுவாரு. மூணு பேருமே கலர் கலர் டிரெஸ் போட்டிருப்பாங்க. ரொம்ப நல்ல பாட்டு, ஒரு மாதிரி மெலடியஸ் ஒரு பீட் சாங் மாதிரி இருக்கும். சோ
0: ஹேப்பி மெலடியஸ் கலந்து ஒரு சாங்.
1: மனு அவர் பாடின பாடல்.
0: மனு,
1: தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹிண்ட். ஓகே, இந்த பாடல கண்டிப்பா கண்டுபிடிச்சிட்டு அடுத்த பாடல் முடியறதுக்கு ஒரு 30 செகண்ட் முன்னாடி கண்டிப்பா கால் பண்ணுங்க. இந்த பாட்டுக்கு போயிடுவோமா?
0: போயிடலாம்.

0: திடீர்னு ஒரு பாட்டு கேட்டா கூட எங்களுக்கு பிஜிஎம் ஞாபகம் இருக்கும். சோ அந்த அளவுக்கு எங்க வீட்டுல ரிப்பீட்டடா பாட்டு ஓடிட்டே இருக்கும். அதோட எஃபெக்ட் தான் இதெல்லாம்.
1: அம்மா அப்பாவுக்கு கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும். அது இல்லாம எங்களோட ஃபேமிலி மொத்தத்துக்கும், என்னோட ஒய்ஃப், அக்காவோட ஹஸ்பண்ட், எல்லாருக்குமே நன்றி சொல்லி ஆகணும். எங்களுக்கு சந்தோஷப்படி வந்திருக்காங்க.
0: ஓகே ஓகே, சமாளிச்சிட்ட. அடுத்த நேயர், we have a caller. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். இதுவரைக்கும் வணக்கம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நலமா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன? எங்க அழைக்கிறீங்க?
2: கண்ணன் பேசுறேன்.
0: கண்ணன், எப்படி இருக்கீங்க?
2: நான் நலமா இருக்கிறேன். உங்க கூட அடுத்த பாட்டு நீங்க ரஜினிகாந்த் மூணு ஹீரோவோட டூயட் என்று சொன்னீங்களா?
0: மூணு ஹீரோயின்.
1: ஹீரோயின்.
2: ஓ, ஹீரோ.
3: நீங்களும்
1: மறுபடியும்
0: அடுத்த நேர்
4: அருமையா பாடியிருக்கீங்க. உண்மையே அதான், ஒரு அன்பு குடும்பம் சொல்றீங்க, சொல்றது கொடுத்து வச்சு நீங்கள் உங்களுக்கு இருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த பாடல் வந்து ஒரு மைனா மைனா அந்த பாடல் மனோ சித்திரம் பாடல்
1: மாதிரி குரல் இருக்கு
0: நினைக்கிறேன். சூப்பர், உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ். இல்ல, ரொம்ப நன்றி. உங்களோட நேரம் எடுத்து எங்களுக்காக கால் பண்ணி எங்களை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கெல்லாம் லிசன் பண்ணி என்ஜாய் பண்றதுனாலதான் நாங்க உங்களுக்காக திரும்ப திரும்ப வந்து பாடணும்ன்ற ஆசை எங்களுக்கு ரொம்பவே இருக்கு. டிவியை கூப்பிட்டாங்கன்னா உடனே ஓடி வந்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் வி லவ் பெர்ஃபார்மிங் ஹியர் அண்ட் அதுக்கு காரணம் நீங்க தான்.
1: நன்றிங்க. நன்றி.
0: அடுத்த நேயர்,
5: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
5: நான் வடிவம்பல் கவிக்கலன் மிஸ் ஆகாவில இருந்து.
0: ஓ, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் சியாமல்ல. சியாம், அதே நேரம் நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருந்து தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கீங்க.
0: கண்டிப்பா நிறுத்த மாட்டோம்,
5: கூடாது. நாங்க எப்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டே இருப்போம். நீங்க தொடர்ந்து பாடுங்க. ரெண்டு பேருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கு, நான் சொல்றேன்.
1: ரொம்ப நன்றி. உங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா தேவை எங்களுக்கு. Thank you so much.
5: உங்களோட செலக்ஷன், பாட்டு செலக்ஷன் நம்ம என்ன தெரியும், நீங்க வரணும்னு எங்களுக்கு தெரியும். நோ ப்ராப்ளம், நல்ல பாட்டு கேட்போம்.
0: வெரி நைஸ். Thank you so much. ரொம்ப வெரி கைண்ட் வேர்ட்ஸ். Thank you, thank you. தொடர்ந்து பாருங்க, உங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல பாடல்கள் வச்சிருக்கோம்.
5: சாரி, சொல்லுங்க.
0: தொடர்ந்து பாருங்க, உங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல பாடல்கள் வருது.
5: யா, நாங்க கேட்டுக்கொண்டே இருப்போம்.
0: கண்டிப்பா
1: கண்டிப்பா.
5: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர்,
6: வணக்கம். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: ரொம்ப நலமா இருக்கும். எங்க இருந்து அழைக்கிறீங்க? உங்க பேர் என்ன?
6: தேவகுமார்.
0: தேவகுமார். வணக்கம். எங்க இருந்து கால் பண்றீங்க?
6: நான் இப்ப ஊபரி.
0: ஓகே ஓகே. பிடிச்சிருக்கா உங்களுக்கு எல்லாம் பாட்டும் இதுவரைக்கும்?
6: அருமையான பாடல் தெரியுங்கள். அது நீங்கள் வந்தால சொல்ல தேவையில்லை. அதுவும் ஒரு ரெண்டு ரகால பாடல்கள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வாருங்க.
0: ரொம்ப நன்றி,
1: ரொம்ப நன்றி.
6: அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன், ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது.
1: இந்த ஸ்டுடியோல நிறைய மைனா வந்துருச்சு நினைக்கிறேன்.
0: இல்ல, டிவி டிவி டீம்க்கு சொல்லிக்கிறோம், நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க, நீங்க வந்து ஷார்ட் பண்ணி கூப்பிடணும்.
1: ஆமா ஆமா.
0: இல்ல, ரொம்ப நல்லா பாடுங்க. Thank you so much.
1: Thank you so much. வழக்கமா நாங்க வந்து பாடும்போது நாங்க அதுல இருந்து க்ளூ கேட்போம். இப்போ நாங்க புதுசா ஒரு சேஞ்சுக்காக ஒரு புது டெக்னிக் ஃபாலோ பண்ணிருக்கோம்.
0: ஒரு குவிஸ் ஒன்னு ஆட் பண்ணிருக்காங்க டிவியில உங்களை இன்னும் என்டர்டெயின் பண்றதுக்காக.
1: ஒரு புகைப்படம் காட்டுவாங்க, அந்த புகைப்படத்துல இருந்து நீங்க

0: எந்த படம்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணணும்.
1: இந்த இந்த புகைப்படத்தில் இதை இதை பார்த்துட்டு இது வந்து என்ன படம், அந்த படத்தோட பேர் நீங்கள் சொல்லணும். அவர் நம்மளோட தலைவர் இருக்கார் அங்க.
0: ஆமா, எங்களுக்கு ரெண்டு பேரோட ரொம்ப ஃபேவரட், எங்க ஃபேமிலியோட ஃபேவரட் அவர்.
1: ஆமா, ஃபேமிலியோட ஃபேவரட்.
0: தயவு செய்து தப்பா மட்டும் சொல்லிடாதீங்க.
1: இல்ல, சொல்லுவாங்க, எல்லாருக்கும் பிடிக்கும்.
0: ஆமா ஆமா.
1: சோ கண்டிப்பா அடுத்த முறை கால் பண்ணும்போது இது என்ன படம் அப்படிங்கறத சொல்லுங்க. சரியா, போலாமா அடுத்த பாட்டலுக்கு?
2: சிஎம்ஆ தமிழ் எஸ்டிமேட்டம் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4162924059.
1: இது யார் பாட்டு? ஓ, பிரபுவோட பாட்டு.
0: பிரபுவோட பாட்டு.
1: ஆமா, இல்ல ஒரு ட்விஸ்ட் வைக்கலாம். அடுத்த பாடல் எஸ்பிபி அவர்கள் பாடின பாடல். இது ஒரு சோலோ சாங், ரொம்ப அமேசிங்கான சாங்.
0: ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க அதுல.
1: அப்படியா? இப்ப வரைக்குமே எல்லா மேடைகள்லயும், ஆனா ஃபுல் மேல் சோலோ தான் அந்த பாட்டு. ஆனா அந்த அந்த வீடியோல ஸ்ரீதேவி அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப யங்கா, ரொம்ப குட்டி பொண்ணா இருப்பாங்க. அந்த வீடியோல பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. ரொம்ப அருமையான பாடல், ஒரு சோலோ பாடல், எஸ்பிபி அவர்கள் பாடின பாடல். இன்னைக்கு வரைக்கும் எல்லா மேடையிலும் இன்னும் பாடிட்டு இருக்காங்க. அதுதான் க்ளூ. இப்ப நம்மளோட பாட்டுக்கு போயிடலாமா?
0: போயிடலாமே.

0: சூப்பர். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம், நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறோம். பாட்டு முடியறதுக்கு ஒரு 30 செகண்ட் முன்னாடி எப்பயும் கால் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சூப்பராக கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்த நேயர்
1: வணக்கம்.
2: வணக்கம், வெரி குட் சிங்கிங், எக்ஸலன்ட் சிங்கிங். மீண்டும் நிர்மலன் கதைக்கிறேன்.
0: வணக்கம் நிர்மலன்,
2: குஜராத்தி இந்த படத்துல அவர் மீச இல்லாம முதல் முதல் நடிச்சவர். அவரால் அப்படி கண்டுபிடிக்க முடியல, அதான் கமலஹாசன். தம்பிக்கு தெரியுமா, அவர் மீச இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்கிறார் இதுல.
0: ஒரு
1: நல்ல கெஸ்ட் தான், ஆனா வந்து இப்ப ஏஐ இருக்கனால புது படத்துல கூட கமல்ஹாசன் எங்க நடிச்சிருக்காரு, சோ எந்த படமானா இருக்கலாம்.
2: அவர் மார்க்கண்டேயர், அவர் அடிக்கல, அவர் அமிதாப் பச்சன் ஒருத்தர் வந்தாடி அவரோட போட்டி ஓடுகள. அது சரி, அப்ப அடுத்த பாடல் குழுதாங்க அண்ணா வைக்கிறேன், மீண்டும் வாரன்.
1: நன்றி நன்றி, அடுத்ததுக்கு நன்றி.
2: I'll be back.
1: நன்றி.
2: ஓகே ஓகே.
0: அடுத்த காலர் வணக்கம். இது வந்து சமையல் அறை பத்தின பாட்டு, அப்படி ஆரம்பிக்கும். ஆனால் அதை பற்றின பாட்டில் அப்படி ஆரம்பிக்கும். வித்யாசாகர் அவரோட இசையில் வந்த ஒரு பாடல், ரொம்பவுமே ஒரு அழகான ஒரு பாட்டு. சமையல் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாடல். ஓகே,
1: இப்போ சமைச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஈஸியான கெஸ்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன், உடனே சொல்லிவிடுவாங்க நினைக்கிறேன்.
0: ஆமாம், அங்கேருந்து கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். கரெக்ட். படுத்த பாட்டு போட்டுடலாமா?
3: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டிமேட்டிவ் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கணக்கு நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-229-2409.

0: சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு.
1: தேங்க்ஸ், எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம்.
0: என் தம்பி இந்த பாட்டெலாம் பாடி இப்போ தான் முதல் முறை நானே கேட்குறேன். ஸோ அமேசிங், அமேசிங்.
1: இது அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டு, அம்மா அடிக்கடி கேட்கறதுனால நான் கேட்டு பழகின பாட்டு இது.
0: மம்மி, ஆர் யூ வாட்சிங்?
1: மம்மி, திஸ் இஸ் ஃபார் யூ. டாடி ஆல்சோ, யூ ஆல்சோ.
0: அடுத்த நேர், வணக்கம்.
2: வணக்கம், அருணா கதைக்கிறேன்.
0: ஹாய், எப்படி இருக்கீங்க?
2: நாங்கள் நலமாக இருக்கிறோம். உங்களோட ப்ரோக்ராமை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் தம்பியும் ஷியாமலா, சர்மிளாவும் ஷியாம் இருவரும் மிகவும் அருமையாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். அருமையான பாடல்கள்.
1: நன்றி, நன்றி
2: உங்களுக்கு. நன்றி உங்களுக்கு,
0: ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடித்த இன்னும் நிறைய பாடல்கள் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து பாருங்க. எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
2: நான் ஸ்காப்ரோல இருந்து கதைக்கிறேன்.
0: ஓகே, ஓகே.
2: அந்த நிழல்ல போட்டிங்கள் எல்லா படம்,
0: ஆமா,
2: அது வந்து கமலஹாசன் உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்துல இருந்து. பாடல் வந்து என்ன சமயலோ என்ற பாடல்.
0: அப்படி நீங்க நினைக்கிறீங்க? ஓகே,
1: ஒரு நல்ல கெஸ்ட் தான் அது. ஆக்சுவலி இல்ல, பட் இட்ஸ் a good guess. அவரோட யங்ஸ்டர் டைம் பாத்தீங்கன்னா அந்த படம் கரெக்டான படம்.
2: பட் ஆனா வந்து மனோரமா, மனோரமா எல்லாம்
1: நல்ல கெஸ்ட் தான். இதோட ஆன்சர் நாங்க சீக்கிரமே உங்களுக்கு சொல்லுவோம்.
0: இல்ல, நீங்க இந்த போஸ்டர் திரும்பி பார்க்கும் போது தான் எனக்கே இந்த படம் வந்து புரியுது, இந்த இது எந்த படம்னு. ஓகே, நானுமே கெஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களோட சேர்ந்து. கண்டிப்பா கண்டினியூ பண்ணுங்க.
2: சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து உங்களுக்கு டைம் இருந்தால் கடைசியாக
0: கண்டிப்பா
2: ஒன்று ரெண்டு வரி பாட,
0: டைம் இருக்கும் போது கண்டிப்பா பாடுறேன். உங்களுக்கு
2: நன்றி, இருவருக்கும் வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி,
1: ரொம்ப நன்றி. அடுத்தது,
2: நன்றி, நன்றி.
0: ஆமா, எங்களுக்கு ஒரு ஒரு பாடலும் முடியறதுக்கு ஒரு 30 seconds முன்னாடியே கால் பண்ணுங்க. உங்களுக்கு கஷ்டம் தான், பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு கேட்கணும். ஆனா ஒரு 30 seconds முன்னாடி கால் பண்ணீங்கன்னா அது எங்களுக்கு ஈஸியா இருக்கும், சீக்கிரமா கனெக்ட் பண்ணி இன்னும் நிறைய காலர்ஸோட பேசலாம். அடுத்த பாடலுக்கான க்ளூ, அடுத்ததும் சூப்பர் ஸ்டாரோட பாட்டு தான். அடுத்த பாட்டு வந்து அதுவுமே மீனா தான் அவரோட ஜோடி அந்த படத்துல. ஆனா மீனாக்கு அது ஃபர்ஸ்ட் படம் அவரோட நினைக்கிறேன், இல்லையா?
1: ஆமா, இல்ல இல்ல, மீனா வந்து சின்ன குழந்தைய நடிச்சிருக்காங்க. சோ
0: இல்ல, as a heroine. ஓகே, இந்த பாட்டும் இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த திரைக்கதை. சோ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்க மீனா அந்த படத்தில் ஃபுல்லுமே. கண்டிப்பாக கெஸ் பண்ணுங்க. எஸ்பிபி சரும் சித்ராமாவும் பாடின பாடல்.
1: ஆமாம், ரொம்ப அழகான பாடல்.
0: கரெக்ட், அது சொன்னால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. இருந்தாலும் சொல்கிறோம், இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மியும் நடிச்சிருப்பாங்க.
1: இதுக்கு மேலே நல்ல க்ளூ யாரும் கொடுக்கல.
0: ஆனால் இந்த படத்தில் நிறைய பாடல் இருக்குது, நல்ல பாடல்கள். பட் நாங்கள் பாட போகிற பாடல் வந்து பல்லு விளக்குற குச்சியை பற்றினது. ஓகே, போமா. இது எங்களோட அடுத்த பாடல், இப்ப வர போற பாடல். பாடிடலாமா?
1: பாடிடலாம்.
3: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டிமேட்டிவ் டிவிஎம் மூலமாக தமிழ் இசை கணக்கு நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்க. நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4162924059.

0: Beautiful.
1: சூப்பர். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் நண்பர் சந்திரன். அருமையான தொகுப்பு, உண்மையிலே பாட தெரிவிக்கிறது வந்து மிகவும் நன்றாக இருந்தது. தொடர்ந்தும் பாடுங்கள், வாழ்த்துக்கள் இருவருக்கும். உண்மையிலே இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்திருக்கிறோம்னு தான் நான் சொல்லுவோம். என்று எங்களுக்கு தெரியாது, இப்படி இருவருமே பாடக்கூடிய ஒரு குடும்பத்தினரை சந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்தும் பாடுங்கள், திரும்ப வருகிறேன், வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப வெரி கைண்ட் வேர்ட்ஸ், ரொம்ப நன்றி. ஒரு ரெண்டே நிமிஷம் ஒரு குயிக் ஆட் வரும், அதுக்குள்ள நாங்க ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துருவோம், அங்கே இருங்க.
3: சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்ட்.
4: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டிமேட்டிங் டிவி மூலமாக தமிழ் மியூசிக் கணக்கு நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். ஆகவே மறந்து விடாதீர்கள், நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4162924059.
3: சஹாஜா.
5: அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேக்குறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்?
6: கேஷ் பாயிண்ட், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ், அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட்.
7: Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals.
8: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ்.
1: வணக்கம், நாங்க மறுபடியும் வந்துட்டோம். நான் சிங்கர் ஷர்மிளா.
9: நான் சிங்கர் ஷாம்.
1: உங்களுக்காக அமேசிங் பாடல்களை நாங்க தொடர்ந்து டிவிஏ ஹெச்டி தொலைக்காட்சியில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை நீங்க சிஎம்ஆர் 101.3 தமிழ் ஹெச்டி ரேடியோலையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் ஃபேஸ்புக் பேஜ்லையும் நீங்க பார்க்கலாம். மறக்காம எங்களுக்கு கண்டிப்பா நம்பர்ல கால் பண்ணுங்க, 416-292-4059. கால் பண்ணும்போது ஒரு 30 செகண்ட் இல்லை ஈவன் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி, பாடல் முடியறதுக்கு ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி கால் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கனெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் நம்ம டிலேவை குறைச்சி இன்னும் நிறைய பேரோட பேச முடியும், அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட் முன்னாடி எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நிறைய பேரோட பேசணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அதே மாதிரி நம்ம இந்த போஸ்டர் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, இது இப்போ டிஸ்பிளே பண்ணுற இந்த போஸ்டர். ஸோ இந்த படம் என்ன, இந்த படத்தோட பேர் என்னன்னு கேட்டிருந்தோம், ரெண்டு பதில் இது வரைக்கும் வந்திருக்கு. தொடர்ந்து கால் பண்ணி இது என்ன படம் அப்படிங்கிறத சொல்லுங்க எங்களுக்கு, நாங்கள் வெயிட் பண்ணி.
9: ரெண்டு பதிலும் ஒரு நல்ல பதில், நல்ல ஒரு க்ளூ.
1: ஸோ தொடர்ந்து கால் பண்ணி எங்களுக்கு இந்த படத்தோட பேரை கண்டிப்பாக சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நாங்கள் உங்களுக்கு அந்த பேரை சொல்லுவோம். ஓகே, அடுத்த பாட்டல் வந்து நம்ம பிரபு அவரோட ஒரு பாட்டு. அப்படியே மதுமிதா ஆடி இருப்பாங்களா?
9: அப்படிதான் நினைக்கிறேன்.
1: ஓகே, சிங்கர் சொல்லிடுவோம்.
9: சிங்கரமா? சிங்கரம்.
1: நமக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு சிங்கர்ஸ் ஹரிஹரன் அண்ட் அனுராதா ஸ்ரீராம் பாடியிருப்பாங்க தேவாசர் மியூசிக்ல. ஸோ நிறைய பாட்டில் அவங்க பாடியிருப்பாங்க அந்த காம்பினேஷன்ல, பட் இந்த பாட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு ஃபோக் சாங், பிரபு அவர் அந்த பாட்டில் இருப்பார். ஸோ கண்டிப்பாக யோசிச்சு கால் பண்ணுங்க. இப்ப இருக்க பாட்டு போடலாமா?
9: இல்லாமே

0: சூப்பர். இது என்னோட ரொம்ப ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங். அது எங்களுக்கு ஃபேவரட்டா மாறிடுச்சு இப்போ. அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம். கண்ணன் காக்கிறன். எப்படி ரெண்டு பேரும் இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க?
2: டொரண்டோல இருந்து.
0: டொரண்டோல இருந்து கால் பண்றீங்க. எல்லாம் பாடலும் கேட்டிங்களா? உங்களுக்கு எல்லாம் பாட்டும் பிடிச்சிருந்ததா?
2: சூப்பரா பாடுறீங்க ரெண்டு பேரும்.
1: ரொம்ப நன்றி.
2: ஒருத்தர் ஒருத்தர் பிட் பண்ற மாதிரி பாடிட்டு இருக்கீங்க, கேக்க ரொம்ப இனிமையா.
1: எனக்கு எப்பவுமே மூத்தங்க அவங்க தான். அவங்க
0: என்னலாம் சொல்றாங்க பாருங்க. கம்பி கட்டற கதைலாம் சொல்றாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க.
1: கம்பி கட்டற கதை, தம்பி கட்டற கதை,
0: தம்பி கட்டற கதை சொன்னல. சூப்பர்.
2: எப்பவுமே எப்பவுமே எப்பவுமே வந்து பாய்ஸ் ஆம்பளைகள் வந்து எப்பவும் பொம்பளைகள் அப்ரிஷியேட் பண்றத அவங்க
1: பழக்கம்.
0: அதெல்லாம் நல்லா பண்ணுவான். அது அதுல எல்லாம் வந்து கிங் இல்ல.
2: என்னென்னமோ
0: சொல்றீங்க,
1: இதுல இருந்து என்ன தெரியுது?
0: அவர் மனசுல இருக்கறதெல்லாம் பேசணும்னு கால் பண்ணிருக்காரு.
1: குட்டி
0: தீக்குறீங்க. ஒரு ஒரு காலும் எங்களுக்கு ரொம்ப ரொம்பவே ஊக்குவிக்குது. என்ன இன்னும் நல்லா நிறைய பாடல்களை பாடுறதுக்கு. சோ கண்டிப்பா கால் பண்ணுங்க.
1: எனக்காக சப்போர்ட் பண்ணி ரொம்ப பேசுனீங்க, ரொம்ப நன்றி.
2: நல்வரவு நல்வரவு. குட் ஜாப் குட் ஜாப்.
0: थैंक यू थैंक
1: यू थैंक यू सो मच. थैंक यू.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம். செல்லகுமார் இருக்கேன். அப்படி இருக்கறியா?
0: நல்லா இருக்கேன்.
1: நல்லா இருக்கேன்.
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சோமா உற்சாகமா இருக்கறேன்.
0: அந்த படம் என்ன கெஸ் பண்ணீங்களா?
3: ஏது?
0: ஒரு போஸ்டர் ஒன்னு போட்டோம் இல்லீங்களா?
3: நான் அத கவனிக்கல. சரி
0: கவனிக்கல. ஓகே, இப்ப பாத்துறங்க. உங்களுக்காகவே ஸ்பெஷலா போட்டுருக்கோம்.
1: திருப்பி போட்டுருக்காங்க.
0: ஐ நோ. இது என்ன படம் நீங்க நினைக்கிறீங்க? இந்த போஸ்டரை பார்த்து இது என்ன படம் நீங்க நினைக்கிறீங்க?
3: நான் போஸ்டர் பார்க்கல, ரேடியோல நினைக்கிறேன். பைனல் தான் போட போறேன்.
0: ஓ, இன்னும் பிரச்சனை இல்ல.
1: நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு அந்த போஸ்டர் வரும். நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா நான் மறுபடியும் கால் பண்ணுவேன்.
0: ரேடியோல கேக்குறாரு. கண்டி தொடர்ந்து கேளுங்க. நீங்க நீங்க ஒவ்வொருத்தரும் கேட்டு கால் பண்றது எங்களுக்கு இங்க சந்தோஷமான விஷயம். ரொம்ப நன்றி கால் பண்ணீங்க.
3: இப்ப நீங்க ரெண்டு பேரும் சிறப்பா பாடுறீங்க. நல்ல பாட்டு இருப்ப பாடினது. இந்த
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பாத்துட்டே இருங்க நிகழ்ச்சிய. இன்னும் அற்புதமான பாடல்கள்லாம் இருக்கு. நல்ல ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் கூட வச்சிருக்கோம்.
3: ரெண்டு பேரும் சிறப்பா பாடுறீங்க, நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். சிறப்பா
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப
1: ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.
3: ஓகே பை.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? உங்க பேர் என்ன?
4: நான் குமார் பேசுறேன். குமார்.
0: குமார், எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கும். எங்க இருந்து கால் பண்றீங்க?
4: நான் டொரண்டோல இருந்து.
0: டொரண்டோல இருந்து கால் பண்றீங்களா?
1: ஓகே.
0: இந்த படத்தோட போஸ்டர் பாத்தீங்களா? நம்ம ஒரு குவிஸ் வெச்சிருக்கோம் இன்னைக்கு டிவி ஷோல.
4: ஆமா பாத்தேன். நான் என்ன கெஸ் பண்ண முடியல என்னால.
0: பரவாயில்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. முடிஞ்சா இப்ப பாருங்க, உங்களுக்காக இப்ப போட்டிருக்காங்க மறுபடியும்.
1: நீங்க நிகழ்ச்சி பாத்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் மறுபடியும் அந்த போஸ்டர் வரும். அந்த போஸ்டர் பார்த்து நீங்க வந்து மறுபடியும் கால் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து டிலே ஆகும். ஸோ 30 seconds முன்னாடியே கால் பண்ணுங்க. அதாவது ஒரு பாட்டு போயிட்டு இருக்கும் போதே லைக் முன்னாடியே கால் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
0: ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க யார் கால் பண்றீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
1: கேட்டுக்கொள்ள. யாரு?
5: தர்ஷினி. தர்ஷினி.
0: தர்ஷினி.
5: நைட் இந்த டைம்ல கால் பண்ணிருக்கேன்.
0: ஓகே ஓகே ஓகே. எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சி பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
5: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. நான் இப்ப ரெண்டு பாட்டு தான் கேட்டேன். உன் சமையல் அறையிலும் அப்புறம் வாழை போல் வேலை போலும் ரெண்டுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சரி, ஒருக்கா விஷ் பண்ணிடுவோம்னு சொல்லிதான் இருக்கேன்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்காக நேரம் எடுத்து கால் பண்ணி எங்களுக்கு விஷ் பண்றதுக்கு. ரொம்ப நன்றி. தொடர்ந்து பாருங்க இந்த நிகழ்ச்சியை.
5: கண்டிப்பா கண்டிப்பா. ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா போகுது.
0: தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம். நான் போன் கேக்குறேன் வெண்கோலேந்து.
0: எப்படி இருக்கீங்க?
6: சுகமா இருக்கு. உங்களோட பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு, பாத்துட்டு இருக்கேன்.
0: ரொம்ப நன்றி. தொடர்ந்து பாருங்க. அந்த படத்தோட போஸ்டர் பாத்தீங்களா? இந்த போஸ்ட் நாங்க மறுபடியும் போடுறோம். இந்த படத்துடைய பேர் சொல்லிடலாமா?
1: பேர் சொல்ற நேரம் வந்துடுச்சு,
0: சொல்லிடுங்க.
1: இந்த படத்தோட பேர் நாயகன். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான படம், எங்க ஃபேமிலியே ரொம்ப கொண்டாடின படம் இது. அடிக்கடி பார்க்கக்கூடிய படம்.
0: யா, இல்ல இது ஒரு ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான ஒரு படம். சோ
1: கமலாசனுக்கே ஒரு
0: அவருக்கு ஒரு
1: மைல்ஸ்டோன் மாதிரி. ஆமா.
7: சிஎம்ஐ தமிழ் எஸ்டிமேட்டிங் டிவியை மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கெனடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-2459.
0: இதை பார்த்துட்டு இது என்ன படம் அப்படின்னு எங்களுக்கு சொல்ல போறீங்க கால் பண்ணி.
1: இப்போ நிறைய கால் வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து நிறைய பேர் இங்க எம்ஜிஆரோட ஃபேன் இருக்காங்க.
0: ஆமா, தவறாம எங்களுக்கு வந்து 416-292-4059 அப்படிங்கிற எண்ணுக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணும்போது ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 மினிட்க்கு முன்னாடி கால் பண்ணிங்கன்னா, பாடல் முடியறதுக்கு ஒரு 30 செகண்ட் முன்னாடி கால் பண்ணிங்கன்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்த பாட்டு க்ளூ கொடுத்துருவோமா? அடுத்தது உலகநாயகனோட.
1: அப்போ இப்போதான் உலகநாயகன் ஒரு க்ளூ கொடுத்தோம், பாட்டு போட்டோ பார்த்தோம், மறுபடியும் இப்போ உலகநாயகன் பாட்டு.
0: இந்த பாடலில் வந்து மேல் வாய்ஸ் வந்து 3 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் வரும். எஸ்பிபி சாரே பாடியிருப்பாரு 3 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ்.
1: அதுவே ஒரு பெரிய க்ளூ நினைக்கிறேன்.
0: ஆமா, ரொம்ப ஒரு ஒரு பார்ட்டி கைண்ட் ஆஃப் ஒரு பாட்டு, ஒரு பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவல் பாட்டு மாதிரி அது. ஸோ இது கேட்டுட்டீங்கன்னா உட்கார மாட்டீங்க, எழுந்துருவீங்க. ஆனால் நம்மளோட 80s பாட்டு தான் இது. ஸோ ஒரு பார்ட்டி சாங்கு. எஸ்பிபி சார் 3 வாய்ஸில் பாடியிருப்பார் இந்த பாட்டில், அண்ட் ரொம்ப பார்ட்டி ஃபன்னான பாட்டு.
1: இது வந்து ஒரு ரீமேக் படமாகவும் வந்தது, புதுசாகவும்
0: ரீமேக்ல அந்த பேர்ல வந்தது.
1: அந்த பேர்ல வந்தது, அதே நாயகன் அதே உலகநாயகன் நடிச்சது. சோ இது ஈஸியான கேஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க. யூ ஆர் ஆல் வெரி ஸ்மார்ட். ஓகே, பாட்டுக்கு போவோமா இப்போ?

0: அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் ரவிச்சந்திரன். அடுத்த படத்தின் போஸ்டர் வந்து நினைத்ததை முடிப்பவன், உமாளை தூவி, அந்த பாடலுக்கு தான் அந்த நடிப்பு இருக்கின்றது
0: அந்த படம். ஓகே,
1: நன்றி நன்றி. இதுக்கு
0: நன்றி, கண்டிப்பா நாங்க நோட் பண்ணிக்கிறோம். நன்றி
1: நன்றி.
0: அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், மீண்டும் செல்வகுமார். அப்படி இருக்கிறேன்.
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கிறேன்.
3: எங்க இருந்து அழைக்கிறீங்க? எங்க இருந்து அழைக்கிறீங்க?
2: இங்க ஸ்காப்ரோல இருந்து.
3: ஓ, சூப்பர் சூப்பர்,
2: சூப்பரா பாடுறீங்க. இது வரும்.
3: தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்.
0: ரொம்ப நன்றி.
3: தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, நிகழ்ச்சி பார்த்துட்டே இருங்க. அந்த போட்டோ கெஸ் பண்ணீங்களா? எம்ஜிஆரோட போட்டோ பாத்தீங்களா?
2: அது இந்த பூமலை தூவின் சந்திரன் சொல்லிட்டே வளமாயிட்டான்.
3: ஓகே ஓகே,
0: நீங்களும் அதே தான் நினைக்கிறீங்க.
2: நன்றி. ஆமாம், நல்ல சிறப்பா பாடுறீங்க, வாழ்த்துக்கள. நன்றி.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
3: எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலகம் சுற்றும் வாலிபன் தான் நான் நினைச்சேன். நீங்க என்ன நினைச்சீங்க?
0: நான் அதே நினைக்கிறேன்.
3: இருக்குமோ?
0: ஓகே, தம்பி டீக்கு நடிக்க சொன்னா பண்ணுக்கு சேர்த்து நினைக்கிறேன். ஓகே, அடுத்த பாடல் க்ளூ கொடுப்போமா? எங்க இருக்கோம் நம்ம? இங்க இருக்கோம். அடுத்த பாடல் வந்து அது வந்து ஹரிஹரன் அவரோட பாடல் தான் மறுபடியும். ஆனா அது ராஜா சார் கம்போசிஷன்.
3: ராஜா சார் ஹரிஹரன்
0: கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல் அவங்க, ஆனா ராஜா சார் காம்போசிஷன்ல. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
4: நல்ல அழகா பாடுறீங்க. இந்த கடைசி பாட்டு நல்ல அழகா இருந்து ரெண்டு பேரும் பாடிச்சது.
0: ரொம்ப நன்றி. உங்க பேர் என்ன சொல்லுங்க?
4: கிருஷா.
0: கிருஷா, எங்க இருந்து கால் பண்றீங்க?
4: மாக்கம்.
0: மாக்கம் இருந்து கால் பண்றீங்களா? சாப்பிட்டாச்சா?
4: அருமையான பாட்டு, நல்லா இருக்கு.
0: ரொம்ப ரொம்ப நன்றி.
4: அதே அதே அதே அதே
0: படத்தோட பேர் கெஸ் பண்றீங்களா? ஹலோ. ஆமா, அவங்க எங்க குரலை கேட்காம டிவியில அவங்க குரலை கேட்டுட்டு இருக்காங்க. சோ
3: அவங்களுக்கு ஒரு நல்ல குரலை தான்.
0: ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த பாடல் போயிடலாமா?

பாதம் பலி பலி பலி பலி பலி பலி பலி. ஏறு குடிச்சா சோறு கொடுக்கும் ஊரு அது, நீர் கொடுக்க காசு கொடுக்கும் ஊரு இது. ஏறு குடிச்சா சோறு கொடுக்கும் ஊரு அது, நீர் குடிச்சா

0: அடுத்த காலர் வணக்கம்.
1: வணக்கம், நான் தவராஜா கிடைக்கிறேன்.
0: எப்படி இருக்கீங்க தவராஜா?
1: நாங்கள் நலம். சர்மிளா அண்ட் சியாம் இருவரும் இன்று இந்நிகழ்வை சத்தமில்லாமல் வந்து இசையால் சரித்திரம் படைத்து விட்டீர்கள் என்றால் மிகையாகாது.
0: ரொம்ப நன்றி.
1: இசையோடு வழிவந்த இரு சகோதரங்களாக

0: அடுத்த பாடலுக்கான க்ளூ, இது வந்து கமல்ஹாசன் அவரும் ஜோதிகாவும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதை நம்ம ஜெயராம் பற்றி சொன்னால் கண்டுபிடிச்சிருவீங்க, இருந்தாலும் சொல்கிறோம். அந்த படத்தில் ஜெயராமும் இருப்பார் முக்கியமான கதாபாத்திரத்தில். அதுதான் அடுத்த பாடல். ரொம்பவுமே ஒரு நல்ல பாடல், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த பாட்டுக்கு போயிடுவோமா இப்போ?
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டிமேட்டம் டிவிஏ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசைக்கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் மறந்து விடாதீர்கள், நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4162922459.

0: பியூட்டிஃபுல் சிங்கிங்கா,
1: சூப்பர். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், சுதன்.
1: ஹலோ சுதன், எப்படி இருக்கீங்க?
2: நீங்கள் நலமாக இருக்கிறீங்க என்பது தெரியுது. நீங்கள் அந்த பெண்குரல் எல்லாமே அந்த நல்ல ஒரிஜினாலிட்டி, அப்படியே அந்த மூலப்பிரதி எப்படி இருந்ததோ அது மாதிரியான குரல் கேட்கக்கூடியதாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இப்போ இந்த பாட்டில எல்லாம் அந்த உச்சஸ்தாய் வரைகளை புகைகளை பிசுறவோ கீச்சிடவோ இல்லாமல் அப்படியே அந்த தெரிஞ்ச விட்டு போயிட்டு வந்த மாதிரி போய் வந்தீங்க. அது நல்ல ஒரு இதாக இருந்தது. அதே மாதிரி அந்த ஆண்குரல் அந்த சிபின்ற மிக கடினமான பாட்டு, அந்த கொலோக்கியல் அதுகள் மாதிரி வேறும் அந்த ப்ரொஃபஷனல் வாய்ஸ் இல்லாமல் இந்த நாட்டுப்புற இந்த நாடோடிகள் இந்த பாட்டு மாதிரி அவர் குரலை மாற்றி பாடினவர்.
1: அது
2: கஷ்டப்பட்டது. அது அவர் செய்த அவ்வளவு சேட்டையும் அப்படியே இவரும் செய்த அந்த அந்த அதை அப்படியே
1: அவரும் அவ்வளவு சேட்டதான் உங்களுக்கு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப கூர்ந்த ஒரு ஒரு டீடைலா சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. தொடர்ந்து பாருங்க ப்ளீஸ். அடுத்த நேர்
3: வணக்கம். தேவகுமார், இருவரும் சிறப்பான பாடல் தெரிவுகள், சிறப்பான பாடல்களால இதுவரை நேரமும் உங்களோட அந்த என்ன சொல்ற வேலை பழகங்களுக்கு இருந்தால் கூட ஒரு அசையாமல் அப்படியே செயமெடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாதிரியான பாடல் தெரிவுகளை கொண்டு வந்தீங்க. இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன் இங்கே இருங்கோ இங்கே இருங்கோ அந்த பாடலாக இருக்கும்.
1: கரெக்டாக சொல்லிட்டீங்க, அதுதான் பாடல்.
3: ஆமாம், அதில் ஜெயராம், கமலஹாசன், ஜோதிகா எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க. சிறப்பான ஒரு படம். என்ன சொல்றது, அந்த ஒரு குடும்பத்தோட இருந்து பார்க்கக்கூடிய படம், நல்ல பாடல் அந்த பாடல்.
1: ஆமா, எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. சோ இன்னைக்கு இந்த பாட்டை பாடல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
3: ஒரு இனிமையான ஒரு இதை மாலை போடுவதில் இனிமையான பாடல்களை கொண்டு எங்களை இதுவரை நேரம் மகிழ்ந்த உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். மென்மேலும் பல மேடைகளுக்கான இனிய வாழ்த்துக்கள். நன்றி.
1: கண்டிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்
4: வணக்கம். ஷாம் அண்ட் ஷாமிலா
1: ஒரு
4: பக்கம் கத்திர பாடல எடுத்துட்டு மெலடியில ஹரிஹர் அந்த கிளவ் ஜம்பிங்
1: இந்த முறை உன்னிகிருஷ்ணன் பாடலாம் அப்படியே அந்த மாதிரி தான். சீரியஸ்லி வெரி ஹாப்பி ஷாம் இந்த பாடலாம் இன்னைக்கு பாடினதுல.
4: ஓகே,
1: டக்குன்னு ஒரு ரிக்வஸ்ட் சாங் ஒன்று பாடிட்டு நம்மளோட இன்ஜினியருங்க போயிடலாமா?

0: ஓகே, அந்த போஸ்டரை போட்டுட்டா இப்போ நம்ம அந்த படத்து பேரை சொல்லிடலாங்களா? ஓகே, நினைத்ததை முடிப்பவன். ஒருத்தர் கரெக்டாக சொன்னார் இல்லையா கால் பண்ணி?
1: யா,
0: ஸோ அதுதான் இந்த படம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் இந்த படத்தை கெஸ் பண்ணி என்ஜாய் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிங்க. ஈவன் ஃபேஸ்புக்கில் கூட சாட்டில் நிறைய பேர் இந்த பேரை போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப நன்றி இதெல்லாம் கூர்ந்து கவனித்து நீங்கள் எங்களோட சேர்ந்து இந்த ஷோ என்ஜாய் பண்ணுறதுக்கு. நம்மளோட கடைசி பாடலுக்கு போயிடலாமா? ஓகே.

0: சூப்பர். உங்க எல்லாருக்கும் இந்த பாட்டு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது எங்களோட நிறைவு பாடல். மறுபடியும் இன்னொரு முறை உங்கள் எல்லாரையும் டிவியில வந்து சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், டிவிஹெச்டி தொலைக்காட்சி, சிஎம்ஆர் தமிழ் ரேடியோ மற்றும் ஃபேஸ்புக்லயும் நீங்க பார்க்கலாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி எவ்ரி டியூஸ்டே கண்டிப்பா பாருங்க. இன்னும் நிறைய பல திறமையான சிங்கர்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ மறக்காம எல்லா வாரமும் பாருங்க, எங்களுக்கு கால் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் TVI team, as always, very effective setup. So, ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட்க்கு. அது மட்டும் இல்லாமல் மை ஃபேமிலி, ஆர் ஃபேமிலி அண்ட் ஸ்பெஷலி சுரேஷ் மாமா, சென்னையிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க, கமெண்ட்லாம் போட்டிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி சிங்கிள் பர்சன் ஹூ கால் திஸ். தேங்க்ஸ்,
1: தேங்க்யூ ஸோ மச்.
2: இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளை விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம்.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: Everything okay, no problem undichu nam.
2: Bar kalamu closing da, tadikira nadik.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkindirgala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
1: ஈரடியால்
4: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000, ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மேயர் 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD
0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111, 647-327-8111. சகாஜா.
3: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
4: சுகந்தன் 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
5: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
6: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
5: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
5: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: ஜீவா Jewelers.

¡Ey! ¿Qué hora que se plega? ¡Se toca,

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1,000,000 வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
4: நாள் முழுவதும் முளைத்து கிழைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture, தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600, 416-759-2600.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 GTA credit.
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
8: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
7: 905-417-6069.
8: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
9: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049. மார்க்கமன் ஸ்டீல்ஸில் காஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் த ஃபாரஸ்ட் 2-story டவுன் ஹோம்ஸ், இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ். விலைகள் 7,98,888 முதல். ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன், 416-732-1810, 416-732-1810.
1: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
2: கற்பிக்கப்படுகின்றன.
1: 3964 416-396-3344
2: talentaacademy.ca.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
3: என்ன யோசின?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழலில் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: Double HD Double HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள் உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
2: தமிழகின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333.
3: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவன்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
1: 416-834-2266.
2: ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: என்ன யோசினை?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
5: எந்த

0: தமிழில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். மார்க்கமென் ஸ்டீல்ஸில் காஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேட்ரி ஆன் த ஃபாரஸ்ட் டூ ஸ்டோரி டவுன் ஹோம்ஸ், இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ். விலைகள் 7,98,888 முதல். ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810.
1: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன? அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
2: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
1: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 to 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
3: Everything okay, no problem இருந்துச்சு. நம்ம
4: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
5: The customer you're trying to reach is not available.
6: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
7: உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் 1600 மிட்லன் அவென்யூ யூனிட் 2 ஸ்கார்போரோ 416-759-2600 416-759-2600.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதுதான். நீங்கள் ஒரு 45 வயசுக்குட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
1: அனைவருக்குமான
3: ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA credit.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4761-4765-4661.
3: Experience radio like never before. Tamil HD Radio.
4: Tamil FM.
3: Now in hybrid digital.

0: முதல் HD தமிழ் HD. அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
4: Franklin Law Firm, ரவி நடராஜா.
5: Working for you.
3: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்திற்கு அமைய
7: கற்பிக்கப்படுகின்றன. 3964 talentaacademy.ca.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் அண்ட் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன வேளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD. மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: Everything okay? No problem. Dijinam.
3: Bar kalamu closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Silvam. 416-268-0155. 416-268-0155.
7: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மாணா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மாணா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661-416-475-4665-4661.
3: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்குட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401-க்கு அருகில் Belfield and Highway 27-இல், 121 City View Drive, Etobicoke-இல். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
2: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407, gtbrokers.ca.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள் குறைவான விலை விரைவான அப்ரூவல் குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன் நியூ டு கனடா வொர்க் பெர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம் இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
3: மார்க்கமென் ஸ்டீல்ஸில் காஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் த ஃபாரஸ்ட் 2-ஸ்டோரி டவுன் ஹோம்ஸ், 2 கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ், விலைகள் 798,888 டாலர் முதல், ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810 416-732-1810. வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 to 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 2892217162 வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
4: புதிய
3: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன் 905-306-7052.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: இனிய காலை நேர வணக்கத்துடன் சியம்மா தமிழேஸ்ரீயின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சியம்மா தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்று செப்டம்பர் மாதம் 30 புதன்கிழமை நேரம் காலை 9:01.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
4: இலங்கையின் தொடர்ச்சியாக பொருளாதார மீட்சி மற்றும் மறுசீரமைப்பு வேலை திட்டம் உட்பட்டமை தொடர்பாக வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேரத்துக்கும் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸுக்கும் இடையில் நியூயோர்க்கில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. குழந்தைகளுக்கான உணவுப் பொதிகளில் தாய் மற்றும் குழந்தை ஆகியோரது புகைப்படம் இடம்பெறக்கூடாது என்று மகாராஷ்டிரா உணவு பாதுகாப்பு ஆணையர் உத்தரவிட்டிருக்கின்றார். கடல் பாதுகாப்புக்காக 1.2 பில்லியன் நிதியை பிரதமர் மாக்கானி அறிவித்திருக்கின்றார். சீன நிறுவனங்கள் அல்லது தயாரிப்புகளை இலக்காக கொண்ட கட்டுப்பாடுகளை ஐரோப்பிய ஒன்றியம் முன்னெடுத்தால் தனது தொழில்களை பாதுகாக்க உறுதியான 10 நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சீனா எச்சரித்துள்ளது. மோதல்களுக்கு மத்தியிலும் மனிதாபிமானத்திற்கு இடமுண்டு என்பதாகவே இலங்கையை முன்னிலைப்படுத்த உள்ளதாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81 கூட்டத்தொடரில் அமைச்சர் விஜித ஹேரத் உரையாற்றினார். தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் அழைப்பின் பேரில் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்ற மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உட்பட்ட குழுவினர் நேற்று பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான BL சந்தோஷ் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றனர். நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணையில் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவங்சவுக்கு மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் அழைப்பு விடுத்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தின் போது பொதுச் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டின் கீழ் பெயரிடப்பட்டிருக்கின்ற 25 பெண் கைதிகளை அடையாள அணிவகுப்பில் முன்னிலைப்படுத்தி அவர்களை அடையாளம் காண்பதற்காக பெண் சிறை காவலர்களுக்கு அழைப்பாணை விடுக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக கட்டார் நாட்டுக்கு சென்றிருக்கின்ற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அங்கு டோஹா நகரில் இடம்பெற்ற அகில இந்திய முதலீட்டு வங்கியின் ஆண்டு கூட்டத்தின் ஒரு பகுதியாக சவுதி அரேபியா, சுவிட்சர்லாந்து, நேபாளம் மற்றும் ஜோர்தான் நாட்டு நிதியமைச்சர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார். மேகமலையில் தோட்டம் அமைக்க வந்தவர்கள் அந்த பகுதியை ஆக்கிரமித்ததை அனுமதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. முதலமைச்சர் விஜய் இன்று தாராபுரத்தில் பரப்புரை மேற்கொள்வதனால் கோவை முக்கிய வீதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. விமான நிலைய பயணிகளும் 30 முன்பாக செல்ல அறிவுறுத்தப்பட்டனர். கொங்கோ ஜனநாயக குடியரசில் தொடர்ந்து பரவி வரும் எபோலா தொற்றின் காரணமாக கனடா தனது பயண மற்றும் குடியேற்ற கட்டுப்பாடுகளை மேலும் 2 நீடித்திருக்கின்றது. INMO நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கொண்ட ஸ்மார்ட் கண்ணாடிகள் தீக்காயங்களை ஏற்படுத்தும் அபாயத்தை கொண்டிருப்பதனால் அவற்றை அணிய வேண்டாம் என்று பயனாளர்களுக்கு கனடிய சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கனடாவின் போதைப்பொருள் கடத்தல் சட்டத்தின் ஒரு அம்சம் அரசியலமைப்புக்கு முரணானது என்று பிரிட்டிஷ் கொலம்பிய உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் தெரிவித்துள்ளார். மொரோக்கோ தனது முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா எஸ் ஷஹ்ரா எல் மன்சூரியை நியமித்திருப்பதாக அரச குடும்பம் அறிவித்திருக்கின்றது. ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கொள்கைகளை நிராகரிக்குமாறும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கும் ஆதரவையும் போர்களில் அதன் ஈடுபாட்டையும் எதிர்க்குமாறும் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையினர் நேற்றைய தினம் அமெரிக்க வாக்காளர்களுக்கு நேரடியாக வேண்டுகோள் விடுத்து பகிரங்க கடிதத்தை வெளியிட்டிருக்கின்றனர். அராபிய கடலில் லட்சத்தீவுக்கு மேற்கே கடலோர காவல்படையினர் நடத்திய சோதனையில் 526 கிலோகிராம் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக பாகிஸ்தானியர்கள் 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப், கூகுள் மற்றும் அல்பபெட் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சையின் பொது வாழ்வில் அதிகம் வெளியிடப்படாத தோற்றத்தை பாராட்டியிருப்பதோடு அரக்கன் என்று அழைத்து பாராட்டையும் தெரிவித்துள்ளார்.
1: மனத்தியாள செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
0: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 16 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையும் 16 பாகையில் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக பதினெட்டு பாகையிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 23 பாகையிலும், நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 19 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. இன்று மழை பொழிவதற்கான சாத்திய கூறுகள் மிக அதிகம்
1: காணப்படுகின்றன. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சியமாட்டமலேஷ்டியில் 10 மணி வரை தமிழா தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுக்கு 10 பாடல்கள் தரப்படும். அந்த 10 பாடல்களையும் நீங்கள் 10:30க்குள் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் பாடல்கள் ஒளிபரப்பப்படும். தொடர்ந்து உங்களுக்கு இன்று ஒரு தலைப்பும் தரப்படுகின்றது. தலைப்பு என்னவென்றால், இன்றைய சமையல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படுகின்ற பொருள் வந்து கத்தரிக்காய். கத்தரிக்காயை நீங்கள் என்னென்ன முறைகளில் நீங்கள் சமைப்பீர்கள், அதனுடைய ரெசிபிகளுடன் நீங்கள் இணைந்து, அதனுடைய செய்முறைகளுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6642-22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சியமட்டமலை ஸ்டீன் தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய காலை பொழுதில் உங்கள் இது எனப்படி நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: டீ
1: எல்லாம் குடிச்சிட்டு பாடலுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? அப்படியா?
2: குடிச்சு கொண்டு பாடலுக்கு ரெடியா இருக்கின்றேன். நல்ல கத்தரிக்காய் கொண்டு வந்திருக்கீங்க. நல்ல நிறைய சாப்பாடுகள் செய்யலாம். நிறைய சாப்பாடுகள்
1: நிறைய செய்யலாம். ஆனால் எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும். ஒன்று இரண்டு நீங்க சொல்லலாம்.
2: இல்ல இல்ல, நான் சொல்லையில நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். மற்ற சொல்றது
1: அப்படியா? சொல்லுங்க, எனக்கு என்ன பாடல் தெரியும்?
2: ஆசை படத்துல இருந்து மீனம்மா மீனம்மா அந்த பாடல் கேட்கலாமா?
1: கண்டிப்பாக கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராமனுடைய குரலில். வழக்கம் இந்த நேரம் 9:10.

0: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
1: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதா? நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
2: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249 குருநாதன் தேவராஜன்.
3: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: காலை வணக்கம் சாரா.
3: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
4: நலம் நலம். இந்த அழகிய காலை பொழுதில், அழகான ஒரு காலநிலையில் உங்களுடன் நான் சாரா.
3: நல்லது, சொல்லுங்கள். இன்றைய பாடல் தெரிவு என்ன?
4: எனக்கு வந்து சைவம் படத்துல அழகு அழகு போடுங்க.
3: அழகி அழகி,
4: எல்லாம் அழகு தான்.
3: கண்டிப்பா, அதனால இந்த பாடலா?
4: ஆமா ஆமா.
3: நல்லது, பாடல் கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி நன்றி
3: நன்றி. ஜீவியினுடைய இசையமைப்பில் முத்துக்குமாரனுடைய வரிகளில் உத்ராவின் குரலில்.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 647-327-8111.
1: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய கால வணக்கம்.
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நடக்க
1: போயிட்டு வந்துட்டீங்களா?
2: நடந்து முடிஞ்சது. கொஞ்ச நேரம் இருந்துட்டு
1: நல்லது. என்ன பாடல் தெரியும்?
2: இந்த படம் திருமதி பழனிசாமி படத்துல இருந்து நடை சாமத்திலே சாமந்தி தயவு செய்து இந்த பாட்டு முடிவு மட்டும்.
1: கண்டிப்பாக இந்த பாடல் வந்து எஸ்பிபி மற்றும் ஜானகி பாடிய பாடல். கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.
2: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜ், நான் மகன் கலைக்கின்றேன். உங்களுக்கு இனிய புதன் காலை வணக்கங்கள்.
2: நன்றி. உங்களுக்கும் காலை வணக்கம். சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறோம். நீங்க நல்லமா இருக்கிறீங்களே?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: இன்றைக்கு இந்த பாடுக்கப்போம், ஓ மொகலை மொகலை. அந்த பாடுக்கப்போம்,
2: அந்த பாடல் கேட்டு மக்களீங்க. தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, பாடல் வந்து மிகவும் நன்றி. நன்றி, வணக்கம்.
2: நன்றி. உழைக்கும் இந்த பாடல் ஹர்ஷ் ராகவேந்திரா மற்றும் ஹரணியின் குரலில்.

0: என்ன யோசினை?
1: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
0: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
2: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
3: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
4: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், நான் சுதா.
4: எப்படி இருக்கிறீங்க?
5: நான் நல்லமா இருக்கேன். எனக்கு வந்து பாட்டு வந்து நீ போகும் பாதையில் மனசு போதே பாட்டு, அந்த பாட்டு.
4: அந்த பாடல் என்ன திரைப்படம்?
5: கிராமத்து மின்னல் நினைக்கிறேன்.
4: கிராமத்து மின்னல். ஆமாம், கேட்ட மக்களுங்கள் நன்றி, நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
5: நன்றி, நன்றி,
4: நன்றி. இந்த திரைப்படம் வந்து 1987 வந்த திரைப்படம். மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ராவினுடைய குரலில்.
6: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே,

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லது.
1: என்ன பாடல் தெரியும்?
2: பாடல் தெரியும் இனிய வளைய படத்துல இருந்து, மலரோடு பிறந்தவளோ.
1: ஆமாம், ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல். நல்லது, கேட்டு மக்களுங்க, நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
2: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், காலை வணக்கம். தேவதாஸ் கேட்கிறேன்,
2: எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்க சும்மா இருக்கிறோம், நீங்கள் சும்மா இருக்கின்றீர்களா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: வைதேகி காத்திருந்த படத்துல இருந்து இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுவே எனது மனதே என்ற பாட்டை கேட்க விரும்புகின்றேன்.
2: ஆமாம், இந்த பாடல் வந்து ஜெயச்சந்திரனும் வாணிஜியராம் பாடிய பாடல்.
3: நன்றி நன்றி நன்றி.
2: கேட்டு மகளிங்க, நாங்கள் சந்திப்போம் தொடர்ந்து. நன்றி.
3: ஓகே, தேங்க்ஸ்.
2: நன்றி.

0: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
1: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: நல்ல சுகமாக இருக்கின்ற நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
2: நாங்களும் பாடல்கள்.
1: ஆமா, அந்த உற்சாகத்துடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: இன்னைக்கு இந்த கோடம்பாகம் படத்துல இருந்து
1: அழைப்பில் இருக்க மடத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் காசிநாதன்.
1: எப்படி இருக்கிறீங்கள்?
3: சுகமா இருக்கணுமா? பின்னால உடனே சுமார் கொஞ்ச நேரம் ரேடியோ கேப்ப ஒன்று இருக்கு.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்ற நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
4: தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. சுரேஷ் ஒரு நாளைக்கு இன்னைக்கு வந்து இந்த மனைவி வச்சலாண்டு மூன்றாவது தம்பி செல்லக்குமார மனைவி சோபனா சொல்லக்குமார்ட்ட பிறந்த நாள் இன்றைக்கு. நுடிவாண்டு வாழ்த்தி கொண்டு இந்த பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள் திருமண நாள் கொண்டாடுறாக்கெல்லாம் நுடிவாண்டு வாழ்த்தி கொண்டு இந்த பாட்டு கேட்போம். எல்லாருக்கும்
1: நல்லது. உங்களுடைய பாடல் வர நாங்க தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
4: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம். நான் கழிவுறதங்காஜி.
1: எப்படி இருக்கிறீங்க?
5: சுகமா வேலை முடிஞ்சு போயிட்ட போய்கொண்டிருக்கிறோம். படம் இருவள்ளவர்கள்.
1: இருவள்ளவர்கள் இருந்து
5: பாட்டு நான் மலரோடு தனியாக ஏனுங்கு நின்றேன்.
1: ஆமாம், உங்களுடைய பாடலம்பரம். நன்றி. நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
5: பாய்ப்புக்கு நன்றி. தாங்க
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம்.
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லது. என்ன பாடல் தெரிவு? அமர்கலம் திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள் பாடல். சத்தம் இல்லாத தனிமை கேட்டீங்க. சொல்லுங்க. நல்லது. உங்களுடைய பாடல் வரம். நன்றி ஐயா.
6: நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிற. நீங்க யார்
7: கதை? நீதன் பேசுறேன். இந்த வணக்கம் என்ற வணக்கம் இல்ல, கண் என்ற வணக்கம்.
1: யார் கதை?
7: நான் நீதன் பேசுறேன்.
1: நீதன், எப்படி இருக்கிறீங்க? நீதன்,
7: நான் நலம். காலையில நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீதன், நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் போல இருக்கு.
7: என்ன
1: பாடல் தெரிவு?
7: எனக்கு மைதிலி என்னை காதலி படத்துல இருந்து நானும் முந்தன் உறவை அந்த பாட்டு, தீராஜேந்திர பாட்டு நினைக்கிறேன். மைதிலி என்னை காதலி நினைக்கிறேன்.
1: நானும் முந்தன். ஆமா, உங்களுடைய பாடலும் பெறும். நன்றி. நாங்க தொடர்ந்து சந்திப்போம். தொடர்ந்து அழையுங்க.
7: நன்றி. அழைப்போம். நன்றி. வணக்கம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம். சிவானந்தன்.
1: வணக்கம் சிவானந்தன். எப்படி இருக்கிறீங்க?
8: ஆரோக்கியமா இருக்கேன்.
1: சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடு?
8: எதிர்நீச்சல் ஒரு பாடு போதும்.
1: எதிர்நீச்சலில் ஒரு பாடு. உங்களுடைய பாடல் வரும். நன்றி.
8: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம்.
1: வணக்கம் தவம். எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கும். கரணி இருக்கா சந்தீபம்
1: இன்னைக்கு நாங்கள் என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
2: இல்ல இல்ல, யாழ்ப்பாணத்துல கொழும்புல
1: நீங்க கேட்ட பாடல் வந்து மலேசியா வாசுதேவனுடைய ஒரு பாடல் கேட்டீங்க, அந்த பாடல் உங்களுக்காக வரும். ஏதாவது
2: என்ன பாடுகள்?
1: நீங்க மலேசியா வாசுதேவன் பாடல் தான் கேட்டீங்க, ஏதாவது ஒரு பாடல்.
2: காலை நேர பூங்குயில் கவிதை பாட போகுது.
1: காலை நேர பூங்குயில்
2: கவிதை பாட போகுது. அது சரி. ஹலோ,
1: இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒழுக்கி இருக்கும் பாடல் நேயர் செல்வகுமார் அவர்கள் விரும்பி கேட்ட கோடம்பாக்கம் திரைப்படத்திலிருந்து முருகன் மற்றும் ஸ்ரீலேகா பார்த்தசாரதியின் குரலில்

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியாள செய்திகள்.
2: மனத்தியாள செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: மதத்துக்கு எதிராக கருத்து வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகாதமையினால் அவரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபொழுது பிரதிவாதியான ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருக்கவில்லை என்றும் இதனையடுத்தே இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக அவருக்கு எதிராக நேற்றும் பிடியாணையொன்று பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சூறை மீன்கள், இறால்கள் மற்றும் நண்டுகள் உட்பட்ட உயர்தர கடல்சார் உற்பத்திகளை ரஷ்ய சந்தைக்கு ஏற்றுமதி செய்வதை விரிவுபடுத்த இலங்கை எதிர்பார்த்திருப்பதாக மீன்பிடித்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவின் எஸ்கேரியானுடன் நேற்று மீன்பிடித்துறை அமைச்சில் இடம்பெற்ற சந்திப்பின் போது பல்வேறு கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இந்த சந்திப்பின் போது மீன்பிடி, கடல்சார் வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையின் கடல் உணவு உற்பத்திகளுக்கு ரஷ்ய சந்தையில் அதிக வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வது குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ஹரிணி அமரசூரியவுக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமைச் செயலகத்தை மையமாக கொண்டு உள்முக குழு ஒன்று இயங்கி வருவதாக வெளியாகும் செய்திகளை நகைச்சுவையான விடயம் என்று JVPயின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கத்தின் சிலுமின பத்திரிகைக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இதனை குறிப்பிட்டார். எதிர்க்கட்சியினர் அடிப்படை ஆதாரமற்ற பொய்களை நம்பி செயற்படுவது தமக்கே சாதகமாக இருப்பதாக தெரிவித்தார். இவ்வாறான பொய்யான செய்திகளை எவரும் நம்பப்போவதில்லை என்றும் இன்னும் 10 வருடங்கள் கழிந்தாலும் இந்த நிலை மாறப்போவதில்லை என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் பிளவத்தையில் உள்ள JVPயின் பாரம்பரிய கட்டமைப்புக்கும் ஹரிணி அமரசூரிய போன்ற சிவில் சமூக பிரதிநிதிகளை உள்ளடக்கிய தேசிய மக்கள் சக்திக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவல்கள் குறித்தும் அவர் தெளிவுபடுத்தினார். ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஆகியோருக்கிடையே பரஸ்பர அன்பும் ஆழ்ந்த நம்பிக்கையும் காணப்படுகிறதாக அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் தங்கள் கட்சிகளில் உள்ள பிளவுகளை வைத்தே தேசிய மக்கள் சக்தியையும் மதிப்பிடுவதாக சாடிய டில்வின் சில்வா, தாம் அவர்களைப் போல செயற்பட்டிருந்தால் இந்தளவு தூரம் பயணித்திருக்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார். புற்றுநோய் உட்பட்ட கொடிய நோய்களுக்கான அத்தியாவசிய மருந்துகளின் உற்பத்தி விலைக்கும் அதிகபட்ச சில்லறை விலைக்கும் இடையே 10 மடங்குக்கும் அதிகமான இடைவெளி இருப்பதை சுட்டிக்காட்டி இந்திய உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்திய உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் கிஷன் சந்த் ஜெயின் என்பவர் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் விக்ரம் நாத் மற்றும் சந்தீப் மேத்தா அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பேசிய நீதிபதிகள், வழக்கமான மருந்தகங்களில் சிறு தள்ளுபடி கிடைக்கும் நிலையில் கோப்பரேட் மருத்துவமனைகள் முழு விலையை நிர்ணயித்து நோயாளிகளிடம் வசூல் செய்வதாக குறிப்பிட்டிருந்தனர். பணத்தை கட்டாதவரை இறந்தவர்களின் உடல்களையும் உறவர்களிடம் ஒப்படைக்க மறுக்கும் சூழலில் சாமானிய மக்கள் ஏன் இந்த அளவுக்கு துன்பப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதுகுறித்து மத்திய அரசு ஆராய்ந்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறி உத்தரவிட்டிருக்கின்ற நீதிபதிகள் வழக்கை அக்டோபர் 12 தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். காஷ்மீரில் பல தாக்குதல்களை நடத்தியதாக தேடப்பட்டு வந்த லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் பயங்கரவாதி ஒருவர் காஷ்மீரின் புட்காம் மாவட்டத்தின் உயரமான பகுதிகளில் பாதுகாப்பு படையினருடனான மோதலில் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து அந்த பகுதியில் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் இணைந்து தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் பதிலுக்கு பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் பயங்கரவாதி ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 6 மாதங்களாக தங்கள் ரேஷன் அட்டைகளை பயன்படுத்தாத 1,58,00,000 பயனாளர்களின் ரேஷன் உரிமைகளை அக்டோபர் மாதம் முதல் முடக்க இந்திய மத்திய அரசு திட்டமிட்டிருக்கின்றது. கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக பயன்பாட்டில் இல்லாத ரேஷன் அட்டைகளை நாளை முதல் முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இறந்தவர்கள் பேர் நீக்காமல் இருப்பது, இடம்பெயர்ந்த பிறகும் பழைய பதிவு தொடர்வது, போலி அட்டைகளின் புழக்கம் உட்பட்ட குளறுபடிகளை சரிசெய்ய திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சுமார் 1,58,00,000 ரேஷன் அட்டைகளை தற்காலிகமாக முடக்க மத்திய அரசு முடிவு செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியா முழுவதிலும் சுமார் 20 கோடியே 4 லட்சம் ரேஷன் அட்டைகள் மூலம் 80 கோடியே 6 லட்சம் பேர் பயன்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 மாதங்கள் மற்றும் அதற்கு மேல் பொருட்கள் வாங்காத 1 கோடியே 58 லட்சம் ரேஷன் அட்டைகள் முதலில் தற்காலிகமாக முடக்கப்படும். ஆனால் பெயர்கள் உடனடியாக நீக்கப்பட மாட்டாது என்றும், முடக்கப்பட்ட அட்டைகளை மீண்டும் செயல்படுத்த 3 மாத கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 18 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையும் 18 பாகையில் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் தற்பொழுதும் 30% காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 18 பாகையிலும், நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 23 பாகை செல்சியஸிலும், நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 19 பாகையிலும், வரும் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 16 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளையும் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: இதுவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சீமா தமிழ் எஸ்டியின் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு 10க்கு 10 நிகழ்ச்சியில் 10 பாடல்கள் தரப்படும். அந்த 10 பாடல்களையும் நீங்கள் 10:30க்குள் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் பாடல்கள் உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164462222. உங்களுக்கு தரப்படும் 10 பாடல்கள் முதலாவது ரஜினி முருகன் திரைப்படத்தில் இருந்து உண்மையில் ஒரு கண்ணு நீதான் என் முறைப்பொண்ணு என்ற பாடல். இரண்டாவது ஆழகாலம் திரைப்படத்தில் இருந்து அன்பிலே உந்தன் அன்பிலே பெண்ணே என்னை என்னையே நானும் கண்டேன் என்ற பாடல். மூன்றாவது ஆதவன் திரைப்படத்தில் இருந்து வாராயோ வாராயோ காதல் சொல்லு என்ற பாடல். நான்காவது அமரகாவியம் திரைப்படத்தில் இருந்து மௌனம் பேசும் வார்த்தை யாவும் ஏதேதோ ஆசைகள் தோன்றுது என்ற பாடல். ஐந்தாவது அந்தமான் காதலி திரைப்படத்தில் இருந்து நினைவாளை சிலை செய்து உனக்காக வைத்தேன் என்ற பாடல். ஆறாவது பானா காத்தாடி திரைப்படத்தில் இருந்து தாக்குதே கண் தூக்குது என்ற பாடல். ஏழாவது என் இனிய காதலர்களே திரைப்படத்தில் இருந்து நீல வானம் தூரம் இல்லை என்ற பாடல். எட்டாவது என் சுவாச காற்றை திரைப்படத்திலிருந்து சின்ன சின்ன மழை துளிகள் என்ற பாடல். ஒன்பதாவது காதல் கிளிகள் திரைப்படத்திலிருந்து நதிக்கரை ஓரத்தில் என்ற பாடல். பத்தாவது காவிய தெளவி திரைப்படத்திலிருந்து என் வானத்தில் நெடுஞ்சாலை என்ற பாடல். இந்த 10 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க முடியும் தொலைபேசி எண் 4164462222. 10 பாடல்களை மீண்டும் ஒருமுறை சொல்கின்றேன். முதலாவது ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து உண்மையில் ஒரு கண்ணு நீதான் என் முறை பொண்ணு என்ற பாடல். இரண்டாவது ஆழகாலம் திரைப்படத்திலிருந்து அன்பிலே உந்தன் அன்பிலே பெண்ணே என்னை நானுமே கண்டேன் என்ற பாடல். என்னை நானுமே தந்தேன் என்ற பாடல். மூன்றாவது ஆதவன் திரைப்படத்திலிருந்து வாராயோ வாராயோ காதல் சொல்லு என்ற பாடல். நான்காவது அமரகாவியம் திரைப்படத்திலிருந்து மௌனம் பேசும் வார்த்தை யாவும் ஏதேதோ ஆசைகள் தோன்றுது என்ற பாடல். ஐந்தாவது அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து நினைவாளை சிலை செய்து உனக்காக வைத்தேன் என்ற பாடல். ஆறாவது பானா காத்தாடி திரைப்படத்திலிருந்து தாக்குதே கண் தூக்குதே பூ பூத்தது என்ற பாடல். ஏழாவது என் இனிய காதலர்களே திரைப்படத்திலிருந்து நீல வானம் தூரம் இல்லை என்ற பாடல். எட்டாவது என் சுவாச காற்றை திரைப்படத்திலிருந்து சின்ன சின்ன மழை துளிகள் என்ற பாடல். ஒன்பதாவது காதல் கிளிகள் என்ற திரைப்படத்திலிருந்து நதிக்கரை ஓரத்திலே என்ற பாடல். பத்தாவது காவிய தெளவி திரைப்படத்திலிருந்து என் வானத்தில் நெடுஞ்சாலை என்ற பாடல். இந்த 10 பாடல்களையும் நீங்கள் 10:30க்கு நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164462222.
2: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்துக்கு அமைய
3: கற்பிக்கப்படுகின்றன. 3344 talenta academy.ca.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
1: 10க்கு 10 நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் ரமேஷ்.
1: வணக்கம் ரமேஷ், சொல்லுங்க.
5: 7-1-7-1-8-9-4-3-4-3.
1: அவ்வளவுதான்.
5: நீங்க கலந்துகிட்ட அனைவர்களுக்கு நன்றி சொன்னீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. கலந்துக்க முயற்சி செய்தவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லிருங்களேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
5: நாங்களும் முயற்சி செய்து முயற்சி கிடைக்கல, ட்ரெயின்ல இடம் கிடைக்கல.
1: அப்படியா?
5: அவங்களும் கொஞ்சம் ஆறுதல் அடைவாங்கல்ல.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
5: நன்றி, வணக்கம்.
1: நன்றி,
5: சொன்னா கிடைக்கிறேன்.
1: நன்றி. ஆனா இப்படி இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: பாடவாயில் எல்லாம் நல்ல பாடல். எந்த வரி வந்து ஒன்று ரெண்டு
1: ஒன்று இரண்டு
3: நாலு அஞ்சு ஆறு
1: ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஆறு
3: பத்தா
1: பத்தா.
3: நன்றி,
1: நல்லது. நன்றி,
3: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் ராஜீவ் கோதா.
1: வணக்கம், சொல்லுங்க.
6: எனக்கு ஒன்று ஐந்து
1: ஒன்று ஐந்து
6: மூன்று ஆறு
1: மூன்று ஆறு
6: எட்டு ஒன்பது
1: எட்டு மற்றும் ஒன்பது. நல்லது, நன்றி,
6: நன்றி, வணக்கம்,
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம், நான் மதி.
1: வணக்கம் மதி, சொல்லுங்க.
7: மூன்று ஒன்று ஐந்து
1: மூன்று ஒன்று ஐந்து
7: எட்டு ஆறு இரண்டு
1: எட்டு ஆறு இரண்டு. நல்லது, நன்றி,
7: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம்
1: தவம், சொல்லுங்க.
8: கலை வணக்கம.
1: வணக்கம், சொல்லுங்க.
8: நான் ஸ்ரீலங்கா போனண்டா குளம் போனண்டா முழு சிங்களவனுக்கு தமிழ் படிப்பு.
1: நல்லது, நீங்கள் இப்ப பாடல் சொல்லுங்க. நீங்க
8: ஒன்று
1: ஒன்று
8: நினைவாலே சிலை செய்தி உனக்காக வைத்தேன்.
1: நல்லது, பாடல்களை சொல்லுங்க. நீங்க லைனில் ஆக்கணிக்கணும், சொல்லுங்க.
8: ஒன்று
1: ஒன்று
8: அஞ்சு
1: ஆஹா
8: எனக்கு
9: நினைவாத சில ஆறாவது பாட்டா இருக்கணும். அந்தமான் கார் அதான் எனக்கு முதலாவது, மற்றது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது
1: ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது ஒன்றும் இரண்டு. நல்லது,
9: நினைவால சிலைதான் எனக்கு விருப்பமான பாட்டு.
1: நல்லது, நன்றி,
9: நன்றி, நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம்,
1: வணக்கம், சொல்லுங்கள்.
10: எனக்கு மூன்று ஒன்று ஐந்து ஏழு
1: மூன்று ஒன்று ஐந்து ஏழு
10: ஒன்று நாலு ஆறு எட்டு எல்லாம் நல்ல
1: மூன்று நான்கு ஆறு எட்டு எல்லாம் நல்ல பாடலாம்.
10: எல்லாம் சூப்பர் பாடுகளும்,
1: சூப்பர். நல்லது, நன்றி,
10: வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
11: வணக்கம், வணக்கம்,
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
11: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
12: வணக்கம் தங்கஜி, நான் கலியவரதங்க கேக்குறேன்.
1: வணக்கம், சொல்லுங்க.
12: ஒன்று பத்து ஏழு ஆறு மூன்று
1: ஆறு மூன்று.
12: நன்றி,
1: நல்லது, நன்றி,
12: வணக்கம்.
1: ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் நான்கு ஒன்று ஆறு ஆறு நான்கு நான்கு ஆறு இரண்டு இரண்டு இரண்டு. உங்களுக்கு திரைப்படம் பத்து பாடல்கள், முதலாவது ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து உண்மையில் ஒரு கண்ணிதான் முறை பொண்ணு என்ற பாடல். இரண்டாவது ஆழக்காலம் திரைப்படத்திலிருந்து அன்பிலே உந்தன் அன்பிலே பெண்ணே என்னையே நானும் தந்தேன் என்ற பாடல். மூன்றாவது ஆதவன் திரைப்படத்திலிருந்து வாராயோ வாராயோ காதல் சொல்லு என்ற பாடல். நான்காவது அமரகாவியம் திரைப்படத்திலிருந்து மௌனம் பேசும் வார்த்தையாவும் ஏதேதோ ஆசைகள் தோன்றிடுது என்ற பாடல். ஐந்தாவது அந்தமான் காதலி திரைப்படத்தில் இருந்து நினைவாலை சிலை செய்து உனக்காக வைத்தேன் என்ற பாடல். ஆறாவது பானக்காதாடி திரைப்படத்தில் இருந்து தாக்குதே கண் தாக்குதே கண் தூக்குது என்ற பாடல். ஏழாவது என் இனிய காதலர்களே திரைப்படத்திலிருந்து நீல வானம் தூரம் இல்லை என்ற பாடல். எட்டாவது என் சுவாச காற்றை திரைப்படத்திலிருந்து சின்ன சின்ன மலை துளிகள் என்ற பாடல். ஒன்பதாவது காதல் கிளிகள் திரைப்படத்திலிருந்து நதிக்கரை ஓரத்தில் என்ற பாடல். பத்தாவது காவிய தலைவி திரைப்படத்திலிருந்து என் வானத்தில் நெடுஞ்சாலை என்ற பாடல். இந்த பத்து பாடல்களையும் நீங்கள் தரை வரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் நான்கு ஒன்று ஆறு ஆறு நான்கு நான்கு ஆறு இரண்டு இரண்டு இரண்டு. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நேயர் காசிநாதன் அவர்கள் விரும்பி கேட்ட திருவருட்செல்வி திரைப்படத்திலிருந்து டிஎம்எஸின் குரலில்.

0: பத்தங்கு பத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ரெஜி, எப்படி இருக்கீங்க? நான் ஜெயந்தி, அமெரிக்காலிருந்து பேசுறேன்.
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ரொம்பவே நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்கள் உங்களுடைய தெரிவு.
1: 5 8 9 4 1 3
0: 5 8 9 4 1 3 நல்லது. இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி ரஜி.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: சுதா
0: வணக்கம், சொல்லுங்கள்.
2: எனக்கு வந்து 3 5 8 7 9 10 அப்படி அமைச்சிருக்கிறேன்.
0: நல்லது, நன்றி.
2: நன்றி.
0: ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். 10:30 உங்களுடைய வாக்களை நீங்க பதிவிடலாம். இன்னும் சில நிமிடங்களே இருக்கின்றது. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4166446 2 2 2. முதலாவது ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து உண்மையில் ஒரு கண் நீதான் என் முறை பொண்ணு என்ற பாடல். இரண்டாவது ஆழகாலம் திரைப்படத்திலிருந்து அன்பிலே உந்தன் அன்பிலே பெண்ணே என்னையும் நானும் தந்தேனே என்ற பாடல். மூன்றாவது ஆதவன் திரைப்படத்திலிருந்து வாராயோ வாராயோ காதல் சொல்லு என்ற பாடல். நான்காவது அமரகாவியம் திரைப்படத்திலிருந்து மௌனம் பேசும்

0: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நல்ல ஃப்ரெஷ் ஆகிட்டு பார்த்தா லீவ் பண்ணிக்கிறேன். வேலைக்கு விட்டு விட்டுறீங்க ஒரு 5 மினிட்ஸ். ஓகே, நம்ம ரெடியா தட்டினா கொடுக்க வேலையாக விட்டுது. ஓகே, பத்துக்கு பத்து வரைக்கும் வருவோம். முதல் கேட்கல, நீங்கள் பாடல் சொல்லிட்டு அதுக்கு நான் நினைக்க நீங்க பாடலே சொல்லி விட்டீங்க. நன்றி. எனக்கு வந்து 3, 5, 5, 7, 9, 2.
0: நல்லது, நன்றி. தொடர்ந்து சந்திப்பா.
1: நன்றி, சந்திப்பா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664 4642 2.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 4162455555. Working for you.
0: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் ஒரு குறுகிய நேரத்துக்குள் உங்களுடைய வாக்கள் பதிவிட்ட ரமேஷ், செல்வகுமார், குகதாஸ், மதி, தவம், காசிநாதன், இதயன், சிவலிங்கம் ஐயா, கலியுக வரதன், ஜெயந்தி மற்றும் சுதா, தவம் அவர்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒழுக்க இருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு வெற்றி பாடல்கள் தரப்படும். ஒழுக்க இருக்கும் பாடல் நேயர் கண்ணன் அவர்கள் விரும்பி கேட்ட முத்து திரைப்படத்திலிருந்து ரகுமானுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் SPB யின் குரலு.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளி கிடுகாஷ் போயிட்டு.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East Unit G03 416-284-7000 416-284-7000
3: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
4: தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 10வது இடத்தை பிடித்த திரைப்படமான என் இனிய காதலர்களே திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் உன்னிகிருஷ்ணனின் குரலில்.
5: Hey, come on, please tell me about your dream girl, please.

0: நாள் முழுவதும் முளைத்து கிழித்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture, தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600, 416-759-2600.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-6049.
2: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
3: தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 9வது இடத்தை பிடித்த திரைப்படமான அமர காவியம் திரைப்படத்திலிருந்து ஜிப்ரானுடைய இசையமைப்பில் ஜிப்ரான் மற்றும் சித்ராவின் குரலில்

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. 416-720-7439 416-720-7439 சித்ரா செல்வநாதன்.
3: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் எட்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான காவிய தலைவி திரைப்படத்தில் இருந்து சுசீலாவின் குரலில்

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிஜினம்.
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்குற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்,
4: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
5: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் ஏழாவது இடத்தை பிடித்த திரைப்படமான ஆழகாலம் திரைப்படத்திலிருந்து ரகுநாதனுடைய இசையமைப்பில் மோகன்ராஜனுடைய வரிகளில் ஜிவி மற்றும் சின்மையின் குரலில்

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: ஏர்பஸ் விமான கொடுக்கல் வாங்கல் தொடர்பான நிதி மோசடி குற்றச்சாட்டின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபரான நாமல் ராஜபக்சவை 5 லட்சம் ரூபாய் காசு பிணையிலும் தலா 30 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப் பிணைகளிலும் விடுவிக்க நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டிருக்கின்றார். அத்துடன் அவரது வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதோடு இது தொடர்பில் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்குமாறும் நீதிமன்றம் பணித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை 8.75% தற்போதைய மட்டத்திலேயே தொடர்வதற்கு தீர்மானித்துள்ளது. உள்நாட்டு மற்றும் உலகளாவிய பொருளாதார நிலைமைகளில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் மற்றும் எதிர்கால நிலவரங்களை விரிவாக பரிசீலித்த பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்தது. பொது சொத்து சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 1.66 கோடிக்கும் அதிகமான நிதி முறைகேடு வழக்குக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க ஆகியோர் இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேரில் முன்னிலையானார்கள். இந்த வழக்கை விசாரித்த கொழும்பு கோட்டை நீதவான் சட்டமாதிபரின் உத்தியோகபூர்வ ஆலோசனைகளையும் தீர்மானத்தையும் பெற்றுக் கொள்வதற்காக வழக்கை எதிர்வரும் நவம்பர் 11 தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இலங்கையில் டிட்வா சூறாவளியினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட 600 கிலோமீட்டர் நீளமுள்ள வீதிகளை சீரமைக்கவும் புனரமைக்கவும் 110 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை வழங்க உலக வங்கி அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. தேர்தல்களில் வெளிப்படைத்தன்மையையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை கொண்டுவர வேண்டுமென்று இந்தியா கூட்டணி கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன காகே வலியுறுத்தியிருக்கின்றார். புதிய தலைமைச் செயலகம் அமைக்க எதிர்ப்பு காட்டி பட்டினப்பாக்கத்தில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றார்கள். அரசாணையை ரத்து செய்து நிலத்தை மீண்டும் தங்களுக்கு வழங்க வேண்டுமென்று அவர்கள் வலியுறுத்தினார்கள். கனடாவின் தேசிய உண்மை மற்றும் நல்லிணக்க தினம் இன்று அனுஷ்டிக்கப்படும் நிலையில் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாண தேர்தல் பிரச்சாரத்திலும் அதற்கான அங்கீகாரம் வெளிப்பட்டுள்ளது. ரஷ்யாவினால் அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படும் யுக்ரைன் சிறுவர்களை மீண்டும் அவர்களது குடும்பங்களிடம் ஒப்படைப்பது தொடர்பான சர்வதேச மாநாடு டொரண்டோவில் நடைபெற்றது. கனடா, யுக்ரைன் மற்றும் நோர்வே இணைந்து நடத்திய மாநாட்டில் சிறுவர்களின் துயர்நிலை குறித்து கவனம் செலுத்தப்பட்டதோடு அவர்களை மீட்கவும் மீள்குடியேற்றவும் சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டது. யுக்ரைன் தரப்பின் தகவலின்படி ரஷ்யாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படும் சுமார் 20,000 சிறுவர்களில் 2,600 பேர் இதுவரை மீண்டும் நாட்டுக்கு திரும்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கியூபெக் மாகாண தேர்தல் பிரச்சாரம் 35வது நாளை எட்டியிருக்கின்ற நிலையில் முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவீவ் நோக்கி புறப்பட்ட ஃப்ளை டுபாய் பயணிகள் விமானம் விமானிகளுக்கிடையே ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தை தொடர்ந்து சவுதி அரேபியாவின் தபூக் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. ஈரானுடனான போர் மிக விரைவில் முடிவடையும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். எனினும் போர் எவ்வாறு முடிவுக்கு வரும் என்பது தொடர்பில் அவர் எந்த விவரங்களையும் வெளியிடவில்லை. ஈரான் அணு ஆயுதம் பெறுவதற்கு அனுமதிக்கப்படாது என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார். ஈராக்கிலிருந்து அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படைகள் வெளியேறியிருக்கின்ற நிலையில் ISIS அமைப்புக்கு எதிரான ஆபரேஷன் இன்ஹெரண்ட் ரிசோல்வ் நடவடிக்கையின் தலைமையகம் தற்பொழுது ஜோர்தானில் இருந்து செயற்படுவதாக அமெரிக்க மத்திய கட்டளை பீடம் அறிவித்துள்ளது. அல்பர்டாவிலிருந்து ஒன்டாரியோவுக்கு மசகு எண்ணெயை கொண்டு செல்லும் முன்மொழியப்பட்ட நொதர்ன் ஷீல்டு குழாய் திட்டத்தின் கட்டுமானத்திற்கு தனது மாகாணம் பகுதி நிதியுதவியை வழங்கும் என்று ஒன்டாரியோ மாகாண முதலமைச்சர் டக்ஃபோர்ட் அறிவித்திருக்கின்றார். செப்டம்பர் 28 கல்கரியில் இடம்பெற்ற எரிசக்தி மாநாட்டில் அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித்துடன் இணைந்து ஃபோர்ட் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். நொதர்ன் ஷீல்டு குழாய் வழி திட்டத்தை அமைக்க தேவையான மூலதனத்தை வழங்க தங்கள் அரசாங்கமும் தயாராக இருப்பதாக ஃபோர்ட் தெரிவித்தார். ஜூலை மாதம் ஸ்மித்துடன் இணைந்து அறிவித்த ஒரு திட்டம் பற்றியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேற்கு கிழக்கு மசகு எண்ணெய் குழாய் வழி கிழக்கு மத்திய அல்பர்டாவில் உள்ள ஹாஸ்டி நகரத்திலிருந்து ரெஜெய்னா மற்றும் வினிபெக் வழியாக தென்மேற்கு ஒன்டாரியோவில் உள்ள சானியா நகரம் வரை நீடிக்கப்படும். சானியாவில்தான் மாகாணத்தின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அமைந்திருக்கின்றது. இந்த முன்மொழியப்பட்ட குழாய் வழி நாளைக்கு சுமார் 500,000 கொள்கலன் எண்ணெயை கொண்டு செல்ல உதவும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த திட்டம் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு கனடாவின் எரிசக்தி மற்றும் பொருளாதார இறையாண்மையை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டிருப்பதாக ஃபோர்டு தெரிவித்திருக்கின்றார். டம்ளரிச் துப்பாக்கிச்சூட்டு நடத்தியவருக்கு சாட்போட் பயிற்சி அளித்ததாக ஊடக அறிக்கைகள் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த கோடைக்காலத்தில் நாடாளுமன்றம் செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு குறித்து விவாதிக்கும் என்று பிரதமர் மாகாணி தெரிவித்திருக்கின்றார். இந்த கூட்டத்தொடரில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் பிரச்சினைகளில் இதுவும் ஒன்றாக இருக்கும் என்று நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் தெரிவித்தார். பிரிட்டிஷ் கொலம்பிய தலைமை வழக்கறிஞர் நிக்கி ஷர்மா செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதற்காக குற்றவியல் சட்டத்தை மாற்றுமாறு மத்திய அரசிடம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஞாயிறு மேற்கொண்ட அறிவிக்கப்படாத பயணத்தின்போது ஈரான் தனது அணுசக்தி திட்டப் பணிகளை மீண்டும் ஆரம்பித்ததை குறிக்கும் இஸ்ரேலிய உளவுத்துறை தகவல்களை அந்த நாட்டின் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சயீதிடம் சமர்ப்பித்திருக்கின்றார். ஈரானுக்கு தெற்கே சுமார் 140 மைல் தொலைவில் அமைந்திருக்கின்ற விகாஸ் மலைப்பகுதியில் இடம்பெற்று வரும் புதிய கட்டுமான பணிகள் குறித்த அறிக்கைகளை நெட்டன்யாகு பகிர்ந்து கொண்டதாக இந்த சந்திப்பு குறித்த விவரம் அறிந்த இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். ஷேக் முகமதுவும் நெட்டன்யாகுவும் நாட்டில் சந்தித்ததை ஐக்கிய அரபு அமீரகத்தின் அரசு செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியது. இஸ்ரேலிய தலைவரின் வருகையை அமீரக அதிகாரிகள் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டது இதுவே முதல் முறையாகும். இரண்டு நாடுகளுக்கும் இடையே இருதரப்பு உறவுகள் மற்றும் அவற்றை வலுப்படுத்தி மேலும் மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இந்த தலைவர்கள் விவாதித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துதல் மற்றும் பிராந்திய சவால்கள் ஆகியவை இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கங்களாக இருந்ததாக நெத்தன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. இந்த பயணத்தின் போது நெத்தன்யாகுவுடன் அவரது மனைவி, தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் மொசாட், உளவு அமைப்பின் தலைவர், ராணுவ செயலாளர் மற்றும் அரசியல் ஆலோசகர் ஆகியோர் அடங்கிய இஸ்ரேலிய குழுவினர் சென்றிருந்ததாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் எடமர் பென் கவீர் தலைமையில் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் அல் அக்ஷா பள்ளிவாசல் வளாகத்துக்குள் அத்துமீறி நுழைந்த சம்பவத்திற்கு ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. யூதர்களின் சுக்கோட் பண்டிகையின் 33வது நாளில் எடமர் பென் கவீர் தலைமையில் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் அல் அக்ஷா பள்ளிவாசல் வளாகத்துக்குள் நுழைந்தார்கள். இந்த சம்பவத்தை தூண்டுதல் நடவடிக்கை மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்று ஐக்கிய அரபு ராஜ்யம் வர்ணித்திருக்கின்றது. இதேவேளை இடமர் பென் கவீர் ஹெப்ரோனில் உள்ள இப்ரஹாமி பள்ளிவாசலிலும் குடியேற்றவாசிகளோடு இணைந்து அத்துமீறலில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அவசரகால எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் விமானம் கடத்தப்படலாம் என்ற அச்சம் எழுந்ததை அடுத்து துபாயிலிருந்து டெல்அவிவ் நோக்கி சென்ற ஃபிளை டுபாய் விமானம் சவுதி அரேபியாவுக்கு திருப்பி விடப்பட்டது. சுமார் 180 பயணிகளை ஏற்றிச் சென்ற பென் சூரியன் விமான நிலையத்தை நோக்கிச் சென்ற அந்த விமானம் சவுதி அரேபியாவின் மீது பறந்ததனால் அதன் பாதை மாறியதாகவும் பின்னர் அது தபூக் விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதாகவும் தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. விமான பயண கண்காணிப்பு தரவுகளின்படி விமானம் கடத்தல் அல்லது சட்டவிரோத தலையீட்டை குறிக்கும் 7500 குறியீடு அனுப்பப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலில் உடனடி பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இஸ்ரேலிய விமானப்படையின் போர் விமானங்கள் அந்த விமானத்தை நோக்கி விரைந்து அனுப்பப்பட்டதாகவும் அதே நேரத்தில் விமானம் சவுதி அரேபியாவை நோக்கி தனது பாதையை மாற்றிக்கொண்டிருந்த பொழுது மூத்த இஸ்ரேலிய அதிகாரிகள் அவசரகால ஆலோசனைகளை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இறுதியில் அந்த விமானம் சவுதி அரேபியாவில் உள்ள தபூக் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. இந்த சம்பவம் விமான கடத்தலால் ஏற்பட்டது அல்ல என்றும் விமானிகளுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் நிகழ்ந்ததாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஆசிய விளையாட்டு வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றிருக்கின்றது. ஜப்பானின் ஐஷி நகோயா நகரில் ஆசிய விளையாட்டுப் போட்டி இடம்பெற்று வருகின்றது. இறுதிப் போட்டியில் சீனாவுக்கு எதிராக 238-234 என்ற புள்ளிகளின் கணக்கில் இந்தியாவின் சிகிதா தனிபாதி, பிரித்திகா பிரதீப், ஜோதி சுரேகா அடங்கிய அணி வெற்றி பெற்றது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் பாகிஸ்தான் அணி இறுதி இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் பாகிஸ்தான் கிரிக்கெட்டில் முக்கிய பொறுப்பொன்றை முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஷோயிப் அக்தார் ஏற்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அணியின் செயற்பாடுகளை மேம்படுத்தவும் வீரர்களுக்கு வழிகாட்டவும் ஷோயிப் அக்தரின் அனுபவம் பயன்படுத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
1: மனத்தியான செய்திகளைத் தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 18°C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 18°C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக பனிரெண்டு பாகையிலும் மழைபடுவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகம் காணப்படுகின்றன. நாளைய அதிகூடிய வெப்பநிலையாக 23°C, நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 19°C காணப்படுகின்றது. நாளை 20-25 mm மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. வெள்ளிக்கிழமையும் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் 60% காணப்படுகின்றன.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சீமா தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 6வது இடத்தை பிடித்த திரைப்படமான ஆதவன் திரைப்படத்திலிருந்து ஹரஸ் ஜெயராஜனுடைய இசையமைப்பில் கபிலனுடைய வரிகளில் உன்னிகிருஷ்ணன் சின்மையை மற்றும் மேகாவின் குரலில்

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு 67 டாலர் மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா. 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
4: சீமா தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 5வது இடத்தை பிடித்த திரைப்படமான பானா காத்தாடி திரைப்படத்திலிருந்து ஜுவன் சங்கர்ராஜாவினுடைய இசையமைப்பில் ஜுவனுடைய குரலில் வருகிற பாடல் ஒலிக்கும். இந்த நேரம் 11:23.

0: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல்ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: சீமட்டமரேஷ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 4வது இடத்தை பிடித்த திரைப்படமான காதல் கிளிகள் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவனுடைய இசையமைப்பில் முத்துலிங்கத்தினுடைய வரிகளில் கே ஜி ஜேசுதாஸ் மற்றும் எஸ் பி சைலஜாவின் குரலில்

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 6-4-7-6-2-4-4-1-6-5.
1: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் 3வது இடத்தை பிடித்த திரைப்படமான என் சுவாச காட்டிய திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகுமாரினுடைய குரலில் ஒலிக்கு வந்த நேரம் 11:34.

0: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்டிங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
2: 416-746-2742.
3: சீமா தமிழேஸ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜெயசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராமனுடைய குரலில்

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
1: சீமட்டமலேஷ்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற முதலாவது இடத்தை பிடித்த திரைப்படமான ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து டி இமானனுடைய இசையமைப்பில் மகாலிங்கம் மற்றும் படபா கோவியினுடைய குரலில் ஒழிக்கும் நேரம் 11:47.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சினிமா தமிழ் எஸ்டியில் உங்களுக்கு அடுத்து தரப்படுகின்ற தலைப்பு வந்து இன்றைய சமையலில் உங்களுக்கு தரப்படுகின்றது கத்தரிக்காய். கத்தரிக்காய் பற்றிய உங்களுடைய விதம் விதமான சமையல் முறைகள் என்னென்ன சமைக்கலாம், அதனுடைய செய்முறையுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: இன்றைய சமையல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை நாங்கள் சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் நாயினி.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: நான் நலமாக இருக்கின்றேன். நீங்க சிப்ளான்ஸ் பத்தி கேட்டீங்க, கத்திரிக்காய் பத்தி
1: சொல்லுங்க.
3: நான் ஒரு வெஜிடேரியன் சொல்றேன்.
1: சொல்லுங்க.
3: எக்ப்ளான்ஸ் நீல நீளமா வச்சோம், அந்த மொத்தமானது நெல் மொத்தமானது நீல நீளமா வச்சுது. செய்யலாம் சுகமா இருக்கும். அப்ப நாங்க எக்ப்ளாண்ட் எடுக்கிறோம், பாண்டில பாண்டில மைனஸ் டொமேட்டோ சோஸ் செய்துட்டு அதுக்குள்ள எக்ப்ளாண்ட்கள் கிரீன் பேப்பர் இந்த கிரில் பண்ணி எல்லாத்தையும் அதுக்குள்ளேயே போட்டுட்டு சாண்ட்விச் மாதிரி அடுக்கிறோமோ, இந்த கிரீன் பேப்பர் ரெட் பேப்பர் மற்றது எக் பிளான்ட்கள் மஷ்ரூம் விரும்பி தான் மஷ்ரூம் போட்ட போய் மஷ்ரூம் பாதிக்கலாம். இதன் திறமையில சீசெல்லாம் போட்டுட்டு சாண்ட்விச்சை கவர் பண்ணிட்டு நீங்க வேலைக்கு கொண்டு போய் சாப்பிடலாம். இன்னும் ஒரு 5 minutes இல்லை ரெடி என்ன, ஒரு 5 minutes இது முடிஞ்சிடும். வெஜிடேரியன் அக்களுக்கு பொண்ணு சாப்பிடலாம், ஒரு இது வராது. மற்றது வந்து எக் பிளான் பொலாண்டி என்று சொல்லி சொல்றது. பொலாண்டி என்று அதுக்கு பேர். கோன்மீல் இருக்கு தானே, கோன்மீல பாலில காய்ச்சுறது 35% கிரீம்ல நாங்கள் காட்டி கொண்டு வந்தா அது சரியா வந்து விரைவுக்குள்ள அதே மஞ்சள் கலரும் உப்புமா மாதிரி வரும். உப்பு மாதிரி வரும். அதுக்கு பைன் நட்ஸ் போடுறது விரும்பினா போடலாம், பாவிக்கிறார்கள். விடுகிறது பிளேட்டில் கீழே விட்டுட்டு இந்த எக் பிளான் பொலண்டி அந்த உப்புமா அதை சுற்றி நாங்கள் மேலே வச்சால் சிவப்புக்கு மேலே மஞ்சள் கலரில் இருக்கும். அப்போ இந்த கத்தரிக்காய் எக் பிளான்ட்டை தூக்கி மெல்லமாக அந்த சட்டியில் துடைச்சி போட்டு மேலே வச்சோம்னா பர்பிள் கலர் சைடில் வரும். கத்தரிக்காய் இந்த பர்பிள் கலர் வரும். மேலே 2 pieces அவக்காடோ வச்சோம்னால் துண்டு எக் பிளான் பொலண்டி. இதை நீங்கள் வந்து பொலண்டி ஆக்கும் முதல் நீங்கள் இதை குழந்தைய மாத்திரை சேர்ந்து போட்டு ஸ்டாச்சு இந்த பிளப் சாதுகளை போட்டால் குழந்தை பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். இடிப்பு கொஞ்சம் சேர்த்திங்கள்
1: நன்றாக
3: நாங்கள் எங்களுக்கு தேவையானதை இந்த கொஞ்சம் உரப்பு போட்டு நீங்கள் வந்தா டொமேட்டோ கீழே வச்சுட்டு மேலே இந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு நாங்கள் எக் பிளாண்டோட சாப்பிடலாம். குழந்தை அப்போ ஒரே நேரத்தில் பிள்ளைகளுக்கும் சாப்பாடாக போயிடும், எங்களுக்கும் சாப்பாடாக போயிடும். ஒரு லெஸ் தேன் 10 minutes.
1: இதெல்லாம் என்ன உப்புமா மாதிரி இருக்குமா?
3: உப்புமா மாதிரியே வரும். அப்ப நாங்க இதை சாப்பிடுறதுக்குள்ள கத்தரிக்காய் குழம்பும் உப்பு மாவும் சாப்பிடுற மாதிரி இருக்கும். அந்த டொமேட்டோ சோஸ்ல நாங்க எங்க உணர்ப்பு தக்கதா நீங்க போட்டீங்களா? அப்ப கத்தரிக்காய் குழம்பு உப்புமா இல்லாட்டி அந்த புட்டு புட்டு சின்ன புட்டோட சாப்பிடுற மாதிரியும் அந்த டேஸ்ட் வரும். சரியான ஃபேமஸான சாப்பாடு, ஆனா ஈஸி. ஓ, அதை கொண்டு நீங்க பாவிச்சு பழகினால் சரியான இது நிறைய சாப்பாடுகளும் செய்யலாம். அடுத்த ஊருக்கு நீங்க கோட்டையில கொண்டு வாங்க, நாங்க பாப்போம் கிடைப்போம்.
1: சமையல்கள் இருக்கின்றது கத்திரிக்காயில. கேட்கும் பொழுதே ஆகா இப்படி எல்லாம் கேட்கவில்லை என்று தோன்றுகிறது. அழைப்பில் இருக்க மாட்டேன் நேயர், வணக்கம்.
4: வணக்கம் ரஜி சாரா.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
4: இருக்கலாம், வெளியே போயிட்டு வார நேரம் கத்திரிக்காய் வாங்கிட்டே வந்துட்டேன். தாளும் பேப்பரும் வச்சேன். இந்த இதே காலையில பில்டப் பண்ணி நிறைய நிறைய இருக்குண்டு.
1: உங்களுடைய சமையல் கத்திரிக்காயில் என்ன ஸ்பெஷல்?
4: நான் சிம்பிளா என்னடா கத்திரிக்காவை வட்டம் வட்டமாக வெட்டணும். நீர்த்தன்மை நிறைய இருக்கிறதுனால உப்பு தண்ணியில கொஞ்சம் போட்டு அந்த கொஞ்சம் தண்ணி விட புழிஞ்சிட்டு கொஞ்சம் ஏர் ட்ரை பண்ணணும். ஒரு பேப்பர்ல போட்டு வச்சா கொஞ்சம் ட்ரை ஆகிடும். உப்பு மஞ்சளும் போட்டு தண்ணீர புழிஞ்சு விட்டு வெளியே வச்சா அதில் இருக்கிற தண்ணீர் தன்மையெல்லாம் போயிடும். அதன் பிறகு அதுக்கு கொஞ்சம் சோல்ட் அண்ட் சில்லி எல்லோ இந்த மஞ்சள் எல்லாம் போட்டு ஒரு நாங்க கட்லட் பண்ணுவோம் அல்ல, முட்டையில புரட்டி திரும்ப பிரெட் கிரம்ப்ல அதே மாதிரி அதை முட்டையில புரட்டி பிரெட் கிரம்ப்ல புரட்டி பறிச்சு எடுக்கணும்.
1: ஆனால் இதற்கு பாவிக்கிற கத்தரிக்காய் வந்து அந்த உருண்ட குண்டு கத்தரிக்காய்
4: அதா இருந்தா நல்லா இருக்கும். சின்னதும் பரவாயில்ல, நல்ல பிளேட்ல நல்லா டெக்கரேட் பண்ணலாம்.
1: அதை
4: இடையில கியூகம்பர் டொமேட்டோ அப்படி வச்சு வச்சு அப்ப இதை பொறிச்சு எடுத்ததுக்கு பிறகு நாங்க அத ஒரு பேப்பர்ல போட்டு ஒயில் எல்லாம் போனதுக்கு பிறகு அத ஒரு பிளேட்ல நாங்க பிளேட்டிங் பண்ற நேரம் ஒரு கொஞ்சம் தயிர் வெங்காயம் இது கொத்தமல்லி இலை தக்காளி எல்லாம் சின்னதாக வச்சு தயிர்ல போட்டு கொஞ்சம் சோல்ட் போட்டு கொஞ்சம் இந்த பொரி இந்த தக்காளி பொரியல் ரவுனா வெட்டின திருக்கி அதுக்கு நடுவுல கொஞ்சம் வெச்சிட்டா பார்க்கவும் அழகா இருக்கும், சாப்பிட நல்ல காம்பினேஷனா இருக்கும்.
1: ஆமா,
4: கொஞ்சம் நடுவுல வைக்கணும். அந்த அதுக்கு சாட் மசாலா கொஞ்சம் போட்டு அந்த தயிருக்கு இன்னும் டேஸ்டா தூக்கி கொடுக்கும்.
1: கேட்கும் பொழுதே அதுவும் மத்தியான நேரம் சாப்பிட வேண்டும் போல இருக்கிறது.
4: சாப்பாடுகள்ிகளுக்கு
1: அவர்கள் அதை ருசித்து சாப்பிடுவார்கள்.
4: இதுல ஆரோக்கியம் இருக்கல, முட்டை எல்லாம் போட்டு அதை கொஞ்சம் பொறிக்கும் வேணும்.
1: ஆமா,
4: ஓகே, பாப்பன் திரும்ப மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள்?
1: கண்டிப்பாக. உங்களுடைய சமையல் முறையும் அழகான நல்ல ஒரு வித்தியாசமான சமையலாக இருந்தது. வாழ்த்துக்கள், தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
4: நன்றி
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ராஜி, வேறு ரெசிபி சொன்னாக்கள் போன் நம்பரையும் வாங்கி தாங்க.
1: போன் நம்பரும் வாங்கி தருங்க, அது நல்ல ஒரு ஐடியா. கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுடைய சமையல் முறை. இது
5: என்னுடைய சமையல், நான் இந்த மொடனுக்கு போயில்லை, சங்கர சமையல் சொல்றேன். நீங்க பிரியாணிக்கு பாய்க்கிற கத்திரிக்காய் திரட்ட கறிஞ்சொண்டு வரும் தானே?
1: ஆமா,
5: அது சிங்களவர்கள் செய்வது. கத்திரிக்காய நீள நிலமாக வெட்டி அது மலிவா விற்கிற காலத்துல நீங்க கணக்கா வாங்கலாம். ஒரு பத்து ராத்துல வாங்கி வெட்டி ஒரு பெரிய தாச்சியில போட்டுட்டு கொஞ்சம் நிறைய உப்ப போட்டு மூடி விடுவோம். மிதவு போட்டு மூடி விடுவோம்.
1: கழுவி போட்டு உப்பு போட்டு மூடி விடுவானுமா?
5: மூடி விடவனும். எல்லாம் வடிவா எல்லாம் உப்பு எல்லா கத்திரிக்காயிலும் பிறலா கூடிய மாதிரி விடிய விளம்பி விடிய நீங்கள் அந்த கத்தரிக்காயை இறுக்கி புழிந்தால் கத்தரிக்காயில இருக்க நீர்த்தன்மை எல்லாம் வெளியில போகும். அந்த வெளியில போன பிறகு நீங்கள் பொறிக்கணும், மண்ணையில பொறிக்கணும். அப்ப எண்ணெயில மினக்க கன நேரம் செல்லாது உடனடியாக பொறிக்கும். பொரிந்து கொஞ்சம் மண்ணறமாக வர வேணும், கொஞ்சம் கரப்புக்கும் மண்ணறத்துக்கு மடியில விரைக்க இறக்கி நீங்கள் தேவையான ஃப்ரிட்ஜில் வச்சு கொள்ளலாம், ஃப்ரீசருக்கு வச்சு கொள்ளலாம். உங்களோட குடும்பத்துக்கு தேவையான அளவு சிறிதளவு எடுத்து இந்த கறி வைக்க போறீங்கள் என்றால் தேங்காய் பால், மிளகாய்த்தூள், வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு போடக்கூடாது. ஏனென்றால் அந்த கத்தரிக்காயில உப்பு இருக்கும்,
1: அப்ப உள்ளி உள்ளி எல்லாம் போடுவது இல்லையா?
5: ஆ, உள்ளி போடலாம், நீங்க போடலாம், உள்ளியும் போடலாம். அதாவது தேங்காய் பால், மிளகாத்தூள், உப்பு இல்ல, மற்றது
1: உள்ளி வெங்காயம்,
5: உள்ளி வெங்காயம், கறிவேப்பிலை இவ்வளவையும் போட்டு நீங்கள் அடுப்பில் வைத்து கொதிக்க வைக்க வேணும். அது அதிகமாக தேங்காய் பால் விடக்கூடாது, கொஞ்சமாக விட்டு மட்டுக்கள் செய்யும். அப்படி செய்யும் போது கொதித்து வந்த பிறகு நீங்கள் வாங்கி வைத்திருக்கும் கத்தரிக்காயை அதுக்குள்ள இறக்கும். இறக்கி நீங்க பொறுத்து வைத்த கத்தரிக்காய்க்கு இறக்கி தண்ணீர் இல்லாமல் பிரட்டலா எடுக்கிறோம். அதிகமாக தண்ணீர் விடக்கூடாது தேங்காய் பாலுக்கு. அப்படி பிரட்டலா எடுக்கும் போது அது வறண்டு கொண்டு வரும்போது சிறிதுல புளி விட்டு உங்கள் ருசிக்கு தகுந்தவாறு அதை வடிவாக பிரட்டி வரட்டி எடுத்துக்கொண்டு கொஞ்சம் சீனி, ஒரு டீஸ்பூன் சீனி செலவுல கூட வண்டி வரும். ஏன்னா அங்க உப்பு கூட இருக்கிறதால அந்த அந்த சீனிய உப்ப மறைக்கும். அந்த சீனியை போட்டு கருப்பவுடரும் சிறுத்தளவு கலந்து நீங்கள் இறக்கி வைத்துக் கொண்டால் குட்டு போலதான் இருக்கும் காரி. அநேகமாக கடைகள்ல கொடுக்குற பிரியாணிக்கு வந்து இதான் கொடுப்பார்கள். ஆனா நல்ல சுவையா இருக்கும். நீங்கள் நலிவா விற்கிற காலத்துல வாங்கி பொறித்து வைத்து விட்டு தேவையான உங்களுக்கு அளவாக தேவைக்கு எடுத்து சமைக்கலாம்.
1: ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
5: இல்ல, பிரியாணிக்கு இந்த கறி மெச்சிங்கா கொடுக்குறது.
1: ஆமா,
5: பிரியாணி சாப்பிடும் போது இந்த கறி நிச்சயமா இருக்கும். இது சிங்களவர்கள் செய்யற கறி, அது எங்களுடைய ஆக்கள் பழகி விட்டாங்க.
1: ஆமா, கூடுதலாக ஆமா, எங்களுடைய ஆக்கள் நிறைய செய்வார்கள்
5: நிறைய. அப்ப அதான் அநேகமாக இருப்பவர்களுடைய ஆக்கள் பழகி விட்டார்கள், இது செய்கிறார்.
1: உண்மைதான். ஆமா, நல்லது. வாழ்த்துக்கள் உங்களுடைய சமையல் முறைக்கும். இணைந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி.
5: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம், நான் செல்வி கிடைக்கிறேன். எப்படி இருக்கிறீர்களா?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் செல்வி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். நிறைய சொல்லலாம்,
1: நிறைய சொல்லலாம், சொல்லுங்க கேப்போம்.
6: எத்தனையே சொல்றது, அந்த சின்ன கத்தரிக்கா இருக்கு, இந்தியன் கத்தரிக்கா,
1: பிரியாணி
6: செய்ய சூப்பரா இருக்கு, நல்ல அந்த மாதிரி இருக்கும். அந்த பிரியாணிக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றோம். பிரியாணிக்கு இது வெங்காயம் எல்லாம் வதக்கி பிரியாணியில இலக்கெல்லாம் போட்டு எல்லாம் வதங்கினோடம் இந்த கத்தரிக்காய போடணும்.
1: தூள்,
6: மஞ்சள், இது தயிர் எல்லாம் மசாலா எல்லாத்தையும் போட்டு அந்த கத்தரிக்காய் நல்ல வடிவா குக் பண்ணுவாங்க. விட்டுட்டு அதுக்கு ரைஸ கொட்டி விடுறது. பிரியாணி ரைஸா சூப்பரா இருக்கும். பிரியாணி நல்லெண்ணெயில தான் செய்யறது, அதே அதே எண்ணெய் மூண்டி இருக்குது. நல்லெண்ணெய் கத்தரிக்காண்டா
1: பிரியாணி ரைஸ கொட்டி விடுறா, நீங்க ரைஸ் எல்லாம் அவித்த ரைஸ் அப்புறம் இதுக்கு போட்டு மிக்ஸ் பண்ற சொல்றீங்களா?
6: நான் அது பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் ஊற போட்டுட்டு அது ரைஸ் அதுக்கு கொட்டி கொஞ்சம் தாளுக்களவான தண்ணியை விட்டு மூடி விடுறாரு. கத்தரிக்காய் போட்டு நல்லா வதங்க விடணும் தண்ணி எல்லாம் போட்டு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா மூடி நல்லா பிரஷரா இருக்கணும். அப்படியே ஸ்பெஷலா எடுத்து நல்லெண்ணெய் அப்படியே அப்படியே படர்ந்து கொண்டே இருக்கு மேல மேல.
4: அது வந்து புட்டுக்கு சூப்பரா இருக்கும். வேறைக்கு சாப்பாடு வந்து நல்லா இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கு. அந்த கத்திரிக்காய் மற்றது கத்திரிக்காய்ல பச்சி அந்த பெரிய கத்திரிக்காய் இருக்குது.
1: ஆமாம்,
4: அந்த பெரிய கத்திரிக்காய ஸ்லைஸா எடுத்து முகலோட முகலை தாண்டி வரக்கூடாது. 90% இதை விட்டுட்டு அதை ஸ்லைஸ் ஆக்கி இது போட்டுட்டு உப்பு மஞ்சள் மிளகுத்தூள் மிளகா பொடி எல்லாம் போட்டு கொஞ்சம் அரிசி மா கோன் ஃப்ளவர் இதெல்லாம் போட்டு அதுல டிப் பண்ணி போட்டு பச்சி பொரிக்கப்படும். சூப்பரா வரும், நல்லா இருக்கும் அந்த பச்சி. அதாவது அந்த பெரிய கத்தரிக்காயில லசானியா செய்யறேன்.
1: அதற்கு செய்வதற்கு நிறைய நேரம் எடுக்கும். அப்படியா?
4: நேரம் லசானியாவுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வச்சதுக்கு கொஞ்சம் மீசி அது வச்சலாம் டைம் எடுக்குதான் நல்லா இருக்கு.
1: அதே போல இந்த பெரிய கத்திரிக்காய் நாங்கள் சோஸ் எல்லாம் போட்டுட்டு பாபிக்யூல போட்டும் சாப்பிடலாம்.
4: அது பாபிக்யூலயும் போட்டு சாப்பிடலாம். நான் வந்து கூடுதல் இந்த பாபிக்யூ விட பஜ்ஜி தான் கூடுதல்
1: ஆசைதான்.
4: அதை எடுத்து போட்டு கொட்டு சோசோட சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். அது அவ்வளவு வாய் உருவம் அந்த
1: கத்திரிக்காய்.
4: அதாவது அந்த இன்னொரு கத்திரிக்காய் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பட்டு கத்திரிக்காய். கத்திரிக்காய் நிறைய விதமான கத்திரிக்காய் இருக்கு. பட்டு கத்திரிக்காய் சொல்லி நான் ஊர்ல
1: என்ன கத்திரிக்காய்
4: பட்டு கத்திரிக்காய் சொல்லுகிறாரு, பச்சை கலர்ல குட்டி குட்டி கத்திரிக்காய். அந்த கத்திரிக்காய் அது சீடெல்லாம் கசக்கு மண்டு சொல்லிவிடாமே. ஆனா அது அப்படி இல்ல, அத வெட்டி நான் முகுல எல்லாம் எடுத்து போட்டு அது நாலு அப்பலாந்து கொஞ்சமா தான் சீடு எடுக்க வேணும். இந்த கருப்பா இருக்க கூடாது, சீடு கருப்பா இருந்தா ஃபுல்லா கிளீன் பண்ணணும். சீடெல்லாம் பச்சை தண்ணி இதுல இருந்ததுன்னா அதை வந்து லைட்டா தான் வெட்டி எடுக்கணும். ஃபுல்லா முழு சீடையும் எடுக்க கூடாது, கசக்காது. அதை கழுவி போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு நீங்க எல்லாம் தாளிச்சு போட்டு இந்த கத்தரிக்காயையும் போட்டு உப்பு தூள் மஞ்சள் எல்லாம் போட்டு லோ பிளேம்ல மூடி விட்டுருவோம். தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, சொட்டு தண்ணியும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப நல்லெண்ணெய் கத்தரிக்காயும் சரி பட்டு கத்தரிக்காயும் சரி ஒன்னாலும் தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. அந்த அதுல இருக்கிற அந்த உப்பு தண்ணி கத்தரிக்காயில இருக்கிற தண்ணி தான் அது சேரும். அப்படி பிரட்டலா எடுத்தீங்கன்னா உண்மை நான் புளிவுறை இல்ல கரம் மசாலா யூஸ் பண்ணுவேன். புளி யூஸ் பண்ண மாட்டேன் ஒரு கத்தரிக்காய். அவளை சொன்ன ரெசிபில அதுக்குமே புளி யூஸ் பண்றே இல்ல, புளி கூடாதுன்றதுனால யூஸ் பண்ண மாட்டேன். அந்த புளிக்காண்டி கரம் மசாலா யூஸ்
1: பண்ணுவேன்.
4: கடைசியில கொஞ்சம் கரம் மசாலாவை போட்டு நல்லா திரட்ட அப்படியே வச்சிங்கன்னா உண்மையில அது ஒரு கறி காணும், வேற ஒரு கறியுமே தேவையில்லை. அப்படி நல்லா இருக்கும், புட்டுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். அது எப்படி புட்டு சாப்பிடணும்னா நீங்க கத்திரிக்காய் கறியையும் வச்சு புட்டையும் வச்சுட்டு கிள்ளி கிள்ளி சாப்பிடக்கூடாது. கத்திரிக்காய் கறியும் அப்படியே போட்டு கையால நல்லா பிணைய வேணும். அப்ப அது எல்லாமே ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்க. அந்த வேலைக்கு கொண்டு போற வைக்கலாம் சாப்பாடு உண்மையில வெஜிடேரியன் நாளில சூப்பரா இருக்கும்.
1: சூப்பரா இருக்கும்,
4: நல்லா இருக்கும். அது நல்ல எண்ணெய் கத்திரிக்காய்டா உண்மையில எனக்கு ரெண்டு விட நல்ல எண்ணெய் கத்திரிக்காய்டா கிரேசி. என்ன எல்லாரும் சின்ன கூட சாப்பிடும். என் ஹஸ்பண்ட் வந்து ரொட்டிக்கு சாப்பிடுவேன் தோசைக்கு
1: சாப்பிடுவேன்.
4: அந்த ரெண்டெண்ணெய் கத்திரிக்காய் அந்த ஹெல்த்தியானது தானே நல்லெண்ணெய், அது ஒண்ணும் செய்யாதானே. அப்ப நான் நிறைய நல்லெண்ணெய் நல்லதா இருக்க வேணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நீங்க நல்லெண்ணெய் எல்லாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாவே வாங்கல, நீங்களே கொடுத்து நீங்களே செய்யலாம். ஆமா
4: யா, அப்ப நான் அப்படிதான் வாங்குறது வாங்கிட்டு அப்படி நீங்க தண்ணி யூஸ் பண்ணா வச்சு செய்து பாருங்க. ஒரு கிலோமைக்கு பிரிட்ஜ்ல இருந்தாலும் அந்த கத்திரிக்காயில டேஸ்ட் மாறவே மாறாது, அப்படியே இருக்கும்.
1: நிறைய நிறைய கத்திரிக்காயில நிறைய முறைகள் சொல்லிவிட்டீர்கள்.
6: நன்றி.
1: அழகான உங்களுடைய சமையலை நாங்க கேட்கும் பொழுது சாப்பிட வேண்டும் போல ஒரு உணர்வு உண்டாகும். அதுவும் மத்திய நேரம்
6: சாப்பிடணும். நான் கத்திரிக்காய் வச்சு வந்து வச்சுதான் வெள்ளக்கறி வெள்ளக்கறி எல்லாருக்கும் வேலையே புட்டும் வெள்ளக்கறியும்
1: நல்லது. இணைந்து சிறப்பித்த மிக்க மிக்க நன்றி.
6: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. அழைப்பில் இருக்கும் வணக்கம். அழைப்பில் இருக்கும் நேயர் வணக்கம். அதாவது கத்தரிக்காயில வித்தியாசமான உணவு முறைகள் தயாரிக்கலாம், அது அதனுடைய ரெசிபிகளுடன் இணைந்து சிறப்பிக்க சொல்லியிருந்தேன். நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664 4462 2. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து ஒலிக்கிற்கும் பாடல் நேயர் சிவலிங்கமையா அவர்கள் விரும்பி கேட்ட அமர்கலம் திரைப்படத்திலிருந்து SPP மற்றும் சுஜாதாவினுடைய குரலை

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111. சகாஜா
1: அழைப்பில் இருக்கும் நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். நான் இதே மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: ஒரு நான் வெஜிடேரியன் சாதி சொல்லலாம் மினிச்சல்,
1: சொல்லுங்க.
2: சொல்லாமா? டைம் இருக்கா?
1: கண்டிப்பாக சொல்லுங்க.
2: அப்போ நான் இது முதலே சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பிளான் குழந்தை மாதிரி எக்ஸ்பிளான் சாண்ட்விச் மாதிரியே அது எவ்வளோ வெஜிடபிள் கிரில் பண்ணேன், சுக்கினி, எக்ஸ்பிளான், ரெட் பேப்பர், க்ரீன் பேப்பர் எல்லாமே எடுக்க மட்டும் கட்டாயம் எடுக்கணும். இதுக்கு எந்த ஸ்டேக்கை செய்ய போகிறோம்? ஒரு சிட் டவுன் ஸ்டேக், ஒரு ஆளுக்கு லஞ்சுக்கு ஓகே. இல்லாட்டிக்கு ஸ்பீடி ஸ்டேக் வந்து இருக்குது, சின்ன இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் இவ்வளவும் கார்டன்ல எடுத்து நீங்கள் எல்லா வெஜிடபிளையும் கிரில் மார்க், பாபக்கி போடிக்க கிரில் மார்க் எடுத்துட்டு ஃப்ரீசர்ல வச்சுட்டீங்கன்னா ஸ்டே பண்ணலாம். உங்களை டொமேட்டோ கூட நீங்க வெயில போட்டு வச்சீங்கன்னா சன்ரைஸ் டொமேட்டோ மாதிரி இருந்தாம, ஆனா காத்துக்கு மண்ணுகள் பட்டாலும் கொண்டாலும் வடிகா கழுவிட்டதை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு ஒலிவ் ஆயில்ல நீங்க பிரட்டிட்டு வச்சீங்கன்னா அந்த தங்கத் ஒண்ணும் பிடிக்காது, ஃப்ரீசர்ல வைக்கலாம். இல்லாட்டி முதல் நாள் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுட்டு எல்லாமே யூஸ் பண்ணா ஒன்று போய் நீங்க வேஸ்ட் பண்ண தேவையில்லை.
1: சரியான
2: போட்டுட்டு ரெட் பேப்பர், கிரீன் பேப்பர் எல்லாமே போட்டு அங்கால வச்சு நீளே இந்த ஜூஸை விடுவோம். அது சொல்ற ஜேடி மஷ்ரூம் சோஸ், மஷ்ரூம் போடுறோம், ஜெக் டேனியல் சோஸ் போடுறோம், பட்டர்ல தாளிச்சுட்டு அப்படி இந்த ஸ்டேக்குக்கு மேல விடுறது, அது ஜேடி மஷ்ரூம் சோஸ் வாங்கினது. அதை வச்சுட்டு நீங்க மேக் பொட்டேட்டோவோ எதுவும் போட்டு நீங்கள் ஓபன் பேஸ்லயே சாப்பிட்டு வந்து இருக்கலாம். மேக் பொட்டேட்டோவோ வெஜிடபிள் அதுகளை போட்டு வைக்கலாம். இப்பெல்லாம் சரியான நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும். இதே நீங்க விருப்பம் இல்லையா, இது உள்ள தூக்கி ஒரு பிரெட்ல வைக்கிறோம், சாண்ட்விச் மாதிரி தூக்கி கொண்டு வேலைக்கு போறோம், ஒரு ஸ்மெல்லும் வராது, ஒன்றும் வராது, கட்டாயம் சீஸ் கட்டாயம் வரும். அப்பதான் இந்த சீலி ஸ்டேக்கு நல்ல இது வரும், டேஸ்ட் கொண்டு வரும். இப்போ ஸ்டேக்கு சீஸ் போட்டு சாப்பிடுறது நல்ல ஒரு டேஸ்ட், அந்த மஷ்ரூம் கட்டாயம் போடணும். அதே நேரம் இன்னொன்று நான் டக்கு சிம்பிளா
1: ஒரு ஸ்டேக் ஹவுஸுக்கு போன ஒரு ரெசிபி சொல்லிட்டீங்க.
2: இல்ல எவ்வளவு இருக்கு பிள்ளை, ஓ என்னடா ஒவ்வொரு சாப்பாட்டையும் சொல்ல தக்கடை மூலையில வந்து வந்து இருக்கும் எங்களுக்கு. என்ன எனக்கு எல்லாம் தக்கடை பழத்தக்கறி போட்டுதான் சொல்லி கொண்டிருக்கேன், தவிர எழுதி வச்சு
1: சொல்றேன். நிறைய சொல்வதை விட ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் செய்தி போட்டு நீங்க கூப்பிட்டீங்கன்னா அது இன்னும் நல்லா இருக்கும்.
2: ஓ அது அதான் எனக்கு கடைசி கூப்பிட்டதா இருக்கு பண்ணி. ஆக்கள் கூட வரைக்குள்ளாண்ட நாங்கள் மேல என்ன கொஞ்சம் தடவோடும் மொத்தம் தானே, அது அப்படியே இதஞ்சிட்டு இந்த ஃபோயில் பேப்பரால சுத்தணும். என்ன கொஞ்சம் தலையும் ஃபோயில் பேப்பரால சுத்தி போட்டு ஒரு அஞ்சாறு ஒரு 20 பேர் 30 பேர் வரீங்க வீட்லயே செய்யற சாப்பாடா இருந்தாலும், நான் வீட்டுலதான் செய்து கொடுப்பேன், கடையில வாங்க
1: மாட்டேன்.
2: அப்ப பிள்ளைகள்ல பேர பிள்ளைகள் எல்லாம் வந்துச்சுங்க கொண்ட இந்த பெரிய குடும்பம் தானே வந்துச்சுன்னா ஒரு அஞ்சாறு பெரிய கத்தரிக்காய் எல்லாம் வச்சுட்டு பேக் பண்ணுவேன். கத்தரிக்காய் அதே நேரம் கீழே பேக் சிக்கன் அவங்க கொண்டே இருக்கும் கீழே பிள்ளைகளுக்கு விருப்பம். அது அப்ப அதை இருந்திருக்கா அதே வீட்லயே இதே வந்து இதண்டவன் மேலே இதண்டி ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படி இல்லையே அது அவங்க வேற முள்ளுக்கு எக் பிளான் அவங்க வந்தால் ஏன்டா அந்த அங்கேனியம் பேப்பர் நாங்கள் சுத்தின வந்தா அந்த தோல் கறக்காது பேர்ன் பண்ணாது. அப்ப அதை எடுக்கிறனா அப்படி ஒரு ஸ்குவீஸ் பண்ணின அந்த அமர்த்தினம்டா முழு அந்த உள்ளுக்கு இருக்கிற அவ்வளவும் வரும் கத்திரிக்காய் அவ்வளவு சாரோ அந்த இது வேற என்ன உள்ள சத்து அப்ப அதுல நாங்க வெங்காயம் மிளகா எல்லாம் போட்ட தக்காளி பழமும் போடலாம் போட்டுட்டு இதத்தோடையும் இதோடையும் சாப்பிடலாம் ஆத்திரத்திக்கு அது ஒரு தமிழ் மாதிரி என்று சொல்றது பட் இட்ஸ் பேசிக் பிராண்ட் என்று தான் அதை சொல்லுவோம் நாங்க அதுல ஆனியன் கிரீன் பேப்பர் கத்திரிக்காய் தமிழ் அந்த தக்காளி தமிழ் மாதிரி ஆனா பேர்கள் வேற தானே
1: இது வந்து தேசிக்கப்பிலி எல்லாம் விடுவார்களா
2: நீங்க உங்களுக்கு நீங்க எடுக்கிற டேஸ்ட் அப்படி கொஞ்சம் விட தானே வேணும் அப்படியும் எந்த வெஜிடேரியன் இருந்தாலே அப்ப நீங்க எப்போ ஒரு சொட்டு சீனி எப்பவும் சுவைக்குள்ள இந்த சாப்பாடுலயும் கூட நாள் நீங்க வச்சிருக்கலாம் ஓ அது எப்பவும் ஒரு இப்ப கீரை தண்ணிலும் கறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சொட்டு சீனி அதுக்காக நாங்க கூட போடுற வருத்தங்களை பொறுத்துதானே இப்ப அந்த கலர் மாறாது கலர் மாறாம இருக்கு ஆனா கூடினது ஏழு நாள் இருந்தது சாப்பாடு சரியான பிள்ளை அது பால் விளையாட்டியோ என்னவோ ஆறு நாள் மேக்சிமம் அது பிளைன் ரைஸா இருந்தாலும் ஏழு நாள் இல்ல ஒரு சாப்பாடுக்குன்னு இல்ல அப்படி என்ன நீங்க ஃப்ரீசர்ல ஏழு நாள் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற நேரத்துக்கு நீங்க ஃப்ரீசர்ல வச்சுட்டு தேவையான யூஸ் பண்ணலாம் அது செல்வியக்கா சொன்னா அது அவ அதை பாக்கணும் பண்றதுக்காக சொல்றேன் வருத்தம் வரக்கூடாதான் ஆக்களுக்கு பால் விட்ட சாப்பாடுகள் நாலு நாளைக்குள்ள நீங்க முடிக்கிறது நல்லா குறைஞ்சது வருத்தம் வந்துச்சுன்னா அது சரியான கஷ்டமே இல்ல அதுக்குன்னு நாங்க படிச்சுட்டு தான் நாங்கள் ஒரு கரண்டியை பிடிச்சிட்டு இருக்கோம்
1: வரும் வாரங்களில் இந்த சமையல் தான் 12 மணியிலிருந்து கொண்டு போலாம் நினைத்திருக்கின்றேன் பார்க்கலாம்
2: நன்றி
1: நன்றி
2: வணக்கம்
1: நன்றி ஆமாம் இன்றைய சமையல் நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த இது என் ஜாரா குகுதா செல்வி அவர்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-464-2222. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நாங்கள் நேயர்களை சந்திக்கலாம். ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் காசிநாதன் அவர்கள் மன்னிக்கும் நேயர் கலியுக வரதன் அவர்கள் விரும்பி கேட்ட இரு வல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து TMS மற்றும் சுசிலாவின் குரலில்

0: பாதியில் சிலர் வந்து சேர்கிறார்கள், பாதியிலே சிலர் பிரிந்து செல்கிறார்கள். பாதியில் சிலர் வந்து சேர்கிறார்கள், பாதியிலே சிலர் பிரிந்து செல்கிறார்கள். சேர்ந்தவர்களை இழக்க மனம் மறக்கின்றது, சேர்ந்தவர்களை இழக்க மனம் மறக்கின்றது. பிரிந்தவர்களின் நினைவுகள் காலம் கடந்தும் தொடர்கின்றன, பிரிந்தவர்கள் நினைவுகள் காலம் கடந்தும் தொடர்கின்றன. இறுதியில் யாரும் நிரந்தரம் இல்லை என்பதே வாழ்க்கை, இறுதியில் யாரும் நிரந்தரம் இல்லை என்பதே வாழ்க்கை.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் நீதன் அவர்கள் விரும்பி கேட்டேன்னா, மைதிலி உன்னை காதலி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவின் குரல்.

கதவுகளை திறக்க ஓடி வந்தேன், சிறையில் சிக்கி கொண்டதே நம்மா. வலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்தேன், வழியில் மாட்டிக்கொண்டேன் நான் அம்மா. காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதில்

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
3: கவிதை கதம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேர் வணக்கம்.
4: நல்ல
3: சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீர்கள்?
4: நல்ல மாதிரியாக நன்றி. நீங்கள் இப்ப பாடல் போட்டவர் வந்து நினைக்கிறேன் தெரியாது, அவர் நல்லா கவிதை சொல்லுவார், முந்தி நல்ல ஒரு கவிஞர், அவர் நல்லா நீர அவராத்தான் இருக்கும் நினைக்கிறேன். அவருக்கு அவரது கவிதை கேட்டு கனகாலம் நல்ல கவிதை, நல்ல ஒரு கவிஞர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு உங்களோட கவிதை நல்ல சிறப்பா இருந்தால் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய கவிதை சொல்றேன். வெடிநோக்கா விந்தையான பந்தம் நம் அன்பு, அதனால் தாரே இதில் இருக்கிறது ஒரு நட்பண்பு. இதய கூட்டு நண்பின் மொழியாய் நுழைந்து உயிரின் சுவாசமாய் கலந்தது நம் அன்பின் பண்பு. எம் அன்பின் மூல மந்திரமே மதிப்பும் மரியாதையும், அதனால் தானே விதியின் சதியால் வார்த்தைகள் மௌன விரதம் பூண்டாலும், யார் கண்ணியத்துக்கை யாருமே பங்கப்படுத்தாமல் பிரிவிடும் பிரியங்கொண்டாமல் ஒருவர் இதயத்தில் இன்னொருவர் மரியாதையாய் தீவிக்கிறோம். பிரிவின் வழி விடுநீர் சிந்திய இரவுகளும் உண்டு உண்மைதான், அதைவிட பேருண்மை ஒன்று உண்டு. ஒருவரின் நிலைமை மற்றவரின் சுகமதாகும் போது இங்கு காதல் தோற்கவில்லை. காதல் என்னும் ஆன்மா தன் பயணப்படிகளில் நட்பென்ற நாமத்தை இப்புறவியில் சூட்டியது. இங்கு காதல் தோற்கவில்லை. காதல் என்னும் ஆன்மா தன் பயணப்படிகளில் நட்பு என்ற நாமத்தை இப்புறவியில் சூட்டியது. தூய ஆன்மாக்களின் நட்பிலும் கருணையிலும் இறைவனின் ஒளிவடிவம் மிளிரும். தூய ஆன்மாக்களின் நட்பிலும் கருணையிலும் இறைவனின் ஒளிவடிவம் மிளிரும். அதனால் தானே பிரிவிலும் புரிதலுண்டு. ஒருவரை ஒருவர் நினைத்தாலே இங்கு வெறுப்பில்லை, ஒரு சிறப்புண்டு. அதுவே உதட்டில் புன்னகை மலரும். மன தூய்மையோடு மதிக்கும் போது மரியாதையை மாலையாக மாறும் போது இந்த அன்பு மாண்டு போகாது. மீண்டும் அன்பின் தாகமாகி அந்த சோகங்கள் கலைந்து வேதனை என்னும் சொல்லையே போதனையாக்கி சாதனை என்னும் சுடரை இதயத்தில் ஏற்றி நட்பென்னும் பூவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏந்தி உதட்டின் புன்னகையோடு தினந்தினம் பூத்துக்கொண்டே இருக்கும் நம் நட்பு, நம் புனித நட்பு.
3: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
4: நன்றி.
3: என்ன பாடல் தெரிவு?
4: நான் வந்து காதல் சடுகுடிலிருந்து மேகத்தில் ஒன்றார் என்றோம் அன்பு அந்த பாடல். அதுக்கு முதல் நான் விஜயத்தை சொல்லி போறேன். இந்த ரவிபாலன் சரி நான் திருவியில பார்த்து நான் ஆரம்பத்தை வியந்தன். அப்படி ஒரு நல்ல ஒரு படைப்பாளிகள், அவர்கள் கவிதையை சொல்லோடு மட்டும் நான் ஆசைப்படுறேன். நன்றி.
3: நல்லது, நன்றி. இந்த பாடல் வந்து ஹரிஹரன் மற்றும் சுஜாதா அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: கவிதை கதமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜ், நான் மதன் கலக்கின்றேன்.
2: எப்படி இருக்கிறீங்கள்?
3: நல்லா மகிழ்ச்சியாக நல்லா இருக்கிறீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
3: சின்ன ஒரு கவிதை ஒன்று சொல்றேனே.
2: சொல்லுங்க.
3: இதயம் உனக்காக தினமும் இருக்கும் ஜீவன், நீ வாழ நீ உறங்க தினம் கண்விழித்து உனக்காக காத்திருக்கும் ஒரு உயிர். இதயம் உன் உயர்வுக்கும் உன் மகிழ்ச்சிக்கும் இனிமையாக துடிக்கும் உன் உயர் துடிக்கும் ஜீவன் உன் உயர்ச்சிக்காக இதயத்தில் நித்தம் உதிக்கும் உதயம் அது. அவ்வளவுதான் இந்த பாடலுக்கு.
2: நன்றி, வாழ்த்துக்கள். என்ன பாடல்?
3: இதயம் இடம் மாறி துடிக்கும் அந்த பாடல்.
2: இதயம் இடம் மாறி துடிக்கும். ஆமாம், இந்த பாடல் வந்து ஹரிஹரன் பாடிய பாடல். கேட்டு மகிழுங்கள். நன்றி
3: நன்றி. நன்றி, வணக்கம்.

0: கவிதை கதம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த புருஷோத்தமன் மற்றும் மதன் அவர்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நேயர்களான சிவானந்தம் மற்றும் தவத்தினுடைய பாடல்கள் தொடர்ந்து ஒளிபரப்பப்படும். இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் எச்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆருடன் இணைய வேண்டும் என்று ஆர்வமாக இருந்து உங்களுடைய அழைப்பு எடுக்க முடியாமல் இருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.
1: ஏன்னா நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
2: ஏண்டி புதுசா கேக்குற?

0: சொன்னத்தை செய்வேன்
1: சொன்னத்தை செய்வேன்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டியோட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: ஆல் யூர் இன்சூரன்ஸ் நீட் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
1: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
0: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407, gtbrokers.ca.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: மார்க்கமென் ஸ்டீல்ஸில் கேஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் த ஃபாரஸ்ட் 2-ஸ்டோரி டவுன் ஹோம்ஸ், 2 கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ். விலைகள் 7,98,888 டாலர் முதல். ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன் 416-732-1810
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கிற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்பீடு. நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
4: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய
3: கற்பிக்கப்படுகின்றன. 3344 talentaacademy.ca.
5: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 ஜெயபிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
6: என்ன யோசினை?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
1: புதிய
3: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
10: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மாடா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மாடா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீ

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikkira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikki maachavum. Call Pradhi Selvam, 416-268-0155.
7: தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ, 416-759-2600. 416-759-2600.
8: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
9: Working for you.
8: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
9: Working for you.

0: குறைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4765-4765-4661. உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439. 416-720-7439. சித்ரா செல்வநாதன். வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், ஓ CRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. 416-489-2000. GTA கிரெடிட்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
3: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
4: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
3: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
5: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

முட்டி செத்து போச்சு. போக சொன்னா என்ன சரி போடா வேணா தப்பு நான் தப்பு நான் ஒத்துக்கல அப்படின்னா வண்டி ஏத்த முன்ன ரெண்டு மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் என்ன புடிச்சிட்டான் ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன் போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான் அதனால லேட் ஆச்சு ப்ரோ ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ.

0: அனுபவமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-27.

ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான். அதனால லேட் ஆச்சு ப்ரோ. ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ. பாடியில ஸ்கிராச் ப்ரோ. ஹெல்மெட் போடலன்னு கொடுத்த ரெசிபி இதுதான் என்னோட சாட்சி ப்ரோ.

இடைங்க எங்களுக்கு சட்டமன்றம் தான், அடிகுழாயில் நடக்குமுங்க பட்டிமன்றம் தான், டீ கடைங்க எங்களுக்கு சட்டமன்றம் தான், அடிகுழாயில் நடக்கு

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. அமைய கற்பிக்கப்படுகின்றன.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டியோட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

Ladies and gentlemen, father. Thank you, Gunnar.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது CMR தமிழ் HD-யின் மாலை நேர ஒலிபரப்பு. இன்று செப்டம்பர் மாதம் 30th, 2026 புதன்கிழமை மற்றொரு மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்று தேசிய உண்மை மற்றும் நல்லிணக்கத்தின நிகழ்வுகள் பல பல்வேறு பிரதேசங்களிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் தேசிய உண்மை மற்றும் நல்லிணக்க தின சம்ப நிகழ்வுகள் ஒரு நீண்ட வரலாற்று நிகழ்வு. அந்த வரலாற்று நிகழ்வுகள் பற்றியெல்லாம் இன்று நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு எங்களது மாலை நேர் ஒளிபரப்புடன் இணைந்திருக்கப் போகின்றோம். நேர்களும் இணைந்து கொண்டு வளமை போல் எங்களது நிகழ்ச்சிகளுடன் பயணிக்கலாம். 5 மணி தொடக்கம் 6 மணி வரை நேர்களது விருப்ப பாடல்களுடன் கூடிய பல்வேறு இன்றைய தின சிறப்பு செய்திகள் இடம்பெற இருக்கின்றன. அதனை தொடர்ந்து நேர்கள் 6 மணி தொடக்கம் 7 மணி வரை விளையாட்டுச் செய்திகள் மற்றும் ஜார்ஜ் வாஷிங்டன் தொடக்கம் டொனால்ட் ட்ரம்பரை தொடர் இன்னும் தாயகம் ஊர் சுற்றும் பயணம் என்று பல்வேறு விதமான செய்திகளுடன் இணைந்திருக்கலாம். அதனை தொடர்ந்து 7 மணி தொடக்கம் 8 மணி வரை புதன்கிழமை தோறும் நேர்களை சிந்திக்க வைக்கின்ற திரை இசை புதிர் நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. திரை இசை புதிர் நிகழ்ச்சிக்கு அமோகமான ஆதரவு கிடைத்து வருகின்றது என்ற வகையில் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றது. அதனை தொடர்ந்து 8 மணி தொடக்கம் 9 மணி வரை உங்கள் அபிமானம் பெற்ற நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம்.

0: நேர்களை இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்ற நேர்களுக்கு எங்களது இனிய பிறந்த தினம் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சுபமங்கள காரியங்களில் ஈடுபடுகின்ற நேர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகளுடன் தொடர்ந்து பயணிப்போம்.
1: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News.
2: மோதல்களுக்கு மத்தியிலும் மனிதாபிமானத்திற்கு இடம் உண்டு என்பதாகவே இலங்கையை முன்னிலைப்படுத்த உள்ளதாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது கூட்டத்தொடரில் அமைச்சர் விஜித ஹேரத் உரையாற்றினார். தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் அழைப்பின் பேரில் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்ற மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உட்பட்ட குழுவினர் நேற்று பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான பி எல் சந்தோஷ் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றனர். நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணையில் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவங்சவுக்கு மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் அழைப்பு விடுத்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தின் போது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டின் கீழ் பெயரிடப்பட்டிருக்கின்ற 25 பெண் கைதிகளை அடையாள அணிவகுப்பில் முன்னிலைப்படுத்தி அவர்களை அடையாளம் காண்பதற்காக பெண் சிறை காவலர்களுக்கு அழைப்பாணை விடுக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக கட்டார் நாட்டுக்கு சென்றிருக்கின்ற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அங்கு டோஹா நகரில் இடம்பெற்ற அகில இந்திய முதலீட்டு வங்கியின் ஆண்டு கூட்டத்தின் ஒரு பகுதியாக சவுதி அரேபியா, சுவிட்சர்லாந்து, நேபாளம் மற்றும் ஜோர்தான் நாட்டு நிதியமைச்சர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார். மேகமலையில் தோட்டம் அமைக்க வந்தவர்கள் அந்த பகுதியை ஆக்கிரமித்ததை அனுமதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. முதலமைச்சர் விஜய் இன்று தாராபுரத்தில் பரப்புரை மேற்கொள்வதனால் கோவை முக்கிய வீதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. விமான நிலைய பயணிகளும் 30 நிமிடங்களுக்கு முன்பாக செல்ல அறிவுறுத்தப்பட்டனர். கொங்கோ ஜனநாயக குடியரசில் தொடர்ந்து பரவி வரும் எபோலா தொற்றின் காரணமாக கனடா தனது பயண மற்றும் குடியேற்ற கட்டுப்பாடுகளை மேலும் 2 மாதங்களுக்கு நீடித்திருக்கின்றது. INMO நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கொண்ட ஸ்மார்ட் கண்ணாடிகள் தீக்காயங்களை ஏற்படுத்தும் அபாயத்தை கொண்டிருப்பதனால் அவற்றை அணிய வேண்டாம் என்று பயனாளர்களுக்கு கனடிய சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கனடாவின் போதைப்பொருள் கடத்தல் சட்டத்தின் ஒரு அம்சம் அரசியலமைப்புக்கு முரணானது என்று பிரிட்டிஷ் கொலம்பிய உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் தெரிவித்துள்ளார். மொரோக்கோ தனது முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா எஸ் ஷஹ்ரா எல் மன்சூரியை நியமித்திருப்பதாக அரச குடும்பம் அறிவித்திருக்கின்றது. ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கொள்கைகளை நிராகரிக்குமாறும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கும் ஆதரவையும் போர்களில் அதன் ஈடுபாட்டையும் எதிர்க்குமாறும் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையினர் நேற்றைய தினம் அமெரிக்க வாக்காளர்களுக்கு நேரடியாக வேண்டுகோள் விடுத்து பகிரங்க கடிதத்தை வெளியிட்டிருக்கின்றனர். அராபிய கடலில் லட்சத்தீவுக்கு மேற்கே கடலோர காவல்படையினர் நடத்திய சோதனையில் 526 கிலோகிராம் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக பாகிஸ்தானியர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப், கூகுள் மற்றும் அல்பபெட் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சையின் பொது வாழ்வில் அதிகம் வெளியிடப்படாத தோற்றத்தை பாராட்டியிருப்பதோடு அரக்கன் என்று அழைத்து பாராட்டையும் தெரிவித்துள்ளார்.
1: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15 to 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர். ஜெயபிரமநாதன், ப்ரூக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.

0: நிகழ்ச்சியில் முதலாவது நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: என்ன
0: பாடலோட
1: வந்தீங்கள்? என்ன
0: பயணம் செய்தீங்களா?
1: பயணம் இப்போதைக்கு இல்ல.
0: பயணங்கள் முடிவதில் எடுத்துட்டு வந்திருக்கீர்கள்.
1: மழை கட்ட மாதிரி பாட்டுக்கு.
0: ஓ, மழை வந்தா மயில் போக விரிச்சு ஆடும். நன்றி நன்றி மதி, பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இருந்து கொண்டமைக்கு. நேரம் இப்பொழுது 5:10. நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டி என் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். தற்போது டொரண்டோ பெரும்பாகத்தின் வெப்பநிலை 22°C இருக்கின்றது. இரவு பொழுதில் வெப்பநிலை 17°C வரை வீழ்ச்சியடைய இருக்கின்றது. வானம் கருமுகில் கூட்டத்துடன் காட்சி தருவதுடன் மழைப்பொழிவு, மழை தூர பல இடங்களில் தொடர்ச்சியாக மழை தூரல்கள் இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றன. இந்த மழை தூரல் இன்று இரவு, நாளை பகல், நாளை இரவு, வருகின்ற வெள்ளிக்கிழமை பகல் என்று தொடர்ச்சியாக இடம்பெற இருக்கின்றது. ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கின்ற அதேவேளை காற்று மணிக்கு 15 km வேகத்தில் தெற்கு தென்மேற்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. என்றாலும் வருகின்ற சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய தினங்கள் வானம் மிக பிரகாசமாக காட்சியளிக்க இருக்கின்றது.

0: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி. 101.3 CMR தமிழ்ச்சி.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர நிகழ்கின்றார். வணக்கம்.
1: வணக்கம் பாசன், நான் மதன் கலைக்கின்றேன். உங்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள் உரித்தாட்டும் பாசன்.
0: மாலை வணக்கம் மதன், நிலமா இருக்கீங்களா?
1: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். அருமையான பொழுது இன்றைக்கு அந்த நல்லா இருக்கின்றது. பொழுதும் மேல குளிரும் அல்லது மழையும் அப்பா இருக்கின்றது. பார்க்க ஒரு மாறுதமா இருக்கின்றது. மைண்டுக்கு நல்ல கூலா இருக்கின்றது. பார்க்க
0: ஒரு ஒரு மார்க்கமே தான் இருக்கு.
1: என்ன ஒரு மார்க்கமா இருக்குது, அது ரசிக்கத்தக்கதா இருக்குது.
0: மழை வரப்போகுது, அது மட்டும் தெரியும்.
1: மழை வரப்போகுது. கட்டிக்கொண்டி காணா இல்லை, இன்னும் காண இல்லை, அப்படியே இருக்கு. அப்படியே இப்படியே இருக்கிறது நல்லா இருக்கு. பார்க்க
0: மப்பு மந்தாரம் இப்பவும் நல்லா இருக்கு.
1: மப்பு மந்தாரம் அது பார்க்க ஒரு அழகா இருக்கிறது. மேல வானமும் ஒரு கிரே கலரா இருக்குது.
0: இல்ல, மப்பு மந்தாரமா இருந்தா பாக்குறாங்களுக்கு நல்லா இருக்கும், அதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். மப்பு மந்தாரமா இருக்கிற வானத்துக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும், பாக்குறாக்களுக்கு ரசனையா இருக்கும்.
1: ரசனையா இருக்கு. மேல பாக்க வருமா வருமா, இப்ப வருமா இப்ப வருமோ இப்ப வருமா, அந்த மாதிரி இருக்கு.
0: என்ன பாடல் உங்களோட?
1: எந்த பாட்டுக்கு அப்பம்பா சன்? என்ன யாரது யாரது சொல்லாமல் நெஞ்சல்லி போவது, அந்த பாட்டுக்கு அப்பம்பா சார்.
0: நன்றி மதன், நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
1: நன்றி. நன்றி பாடுதமே, நன்றி வாசன், நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நேரம் 5:18. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இன்று உலகளாவில் கனடாவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நாளாக கனேடியர்கள் 5வது ஆண்டாக தேசிய உண்மை மற்றும் நல்லிணக்க தினத்தை அனுசரித்து வருகின்றார்கள். கனடா முழுவதும் உள்ள மக்கள் குடியிருப்பு பாடசாலைகளில் வாழ்ந்து வந்தவர்களையும் வீடுகளுக்கு திருப்பி வராத குழந்தைகளையும் கௌரவிக்கும் வகையில் தேசிய உண்மை மற்றும் நல்லிணக்க தினத்தை தொடர்ந்து 5வது ஆண்டாக இன்று புதன்கிழமை என்று அனுசரிக்கின்றார்கள். 2021 தேசிய உண்மை மற்றும் நல்லிணக்க தினம் அனுஷ்டிக்கப்பட தொடங்கியது. 19வது நூற்றாண்டின் ஆரம்பத்தில் கனடாவில் 150,000 மேற்பட்ட பழங்குடியின குழந்தைகள் தங்களது குடும்பங்கள் மற்றும் சமூகங்களிடமிருந்து பிரிக்கப்பட்டு திருச்சபைகளால் நடத்தப்பட்ட குடியிருப்பு பாடசாலைக்கு அனுப்பப்பட்டார்கள். அங்கு துஷ்பிரயோகம், ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் போதிய சுகாதார பராமரிப்பின்மை போன்றன பரவலாக காணப்பட்டிருக்கின்றன. நீங்கள் இந்த தினம் பற்றி பல செய்திகளை அறிந்திருப்பீர்கள். அவ்வாறு 19வது நூற்றாண்டில் இடம்பெற்ற இந்த சம்பவம் பல விடயங்களை உலகத்துக்கு மட்டுமல்ல கனேடிய சமூகத்துக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக 30 செப்டம்பர் தேசிய உண்மை மற்றும் நல்லிணக்க தினம் என்பது நிறுவப்படுகிறது. உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்ட முக்கிய அம்சங்களில் இது ஒன்றாகும். உண்மை மற்றும் தேசிய நல்லிணக்கத்துக்கான தேசிய நிலையம் இணைந்து தங்களது பல்வேறு நிறுவனங்களுடன் இணைந்து தங்களது குழந்தைகளை நினைவு கூறுவதற்கான ஆண்டு நிகழ்வை நாடாளுமன்றம் ஒன்றில் நடத்துகின்றன. 90 நிமிடங்கள் நடைபெறும் இந்த விழாவில் நடத்தின குடியிருப்பு பாடசாலைகளில் வளர்ந்து வந்தவர்கள், மூத்தோர் மற்றும் பழங்குடியின தலைவர்களின் உரைகளின் மேல் இடம்பெற்றன. இந்த நிகழ்வு பல இடங்களில் இடம்பெறுகின்றது. பிரதமர் மார்க்கானி எட்மெண்டனில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றினார். இப்படி பல இடங்களிலும் நடைபெறுகின்ற தேசிய உண்மை மற்றும் நல்லிணக்க தினம் இன்று அரச பொது விடுமுறையாக குறிப்பாக வங்கிகள் மற்றும் மத்திய அரசின் நிறுவனங்கள் போன்றவற்றின் விடுமுறை தினமாக கொண்டாடப்பட்டதுடன் செம்மஞ்சளை நினைவுபடுத்துகின்ற வகையில் பல்வேறு இடங்களிலும் செம்மஞ்சள் உணவுகள், செம்மஞ்சள் ஆடைகள் இன்று கனடா எங்கும் பறந்திருந்தன. கொடிகள் கூட

பொதுவாக குழந்தைகளுக்கு பாதுகாவலர்கள் மிக முக்கியம், காவலர்கள் முக்கியம். அதனால்தான் எப்போதுமே கார்டியன்ஸ், காவலர்கள் என்பது குழந்தைகளின் ஒரு மிகப்பெரிய பாதுகாவலர்களாக, அவர்களது உரிமைகள் மற்றும் பல்வேறு விதமான விடயங்களிலிருந்து அவர்களை பாதுகாக்கின்ற உயர்ந்த ஒரு பாதுகாப்பாக அவர்கள் விளங்குகின்றார்கள்.

0: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, சபைகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி, 101.3 CMR தமிழ்ச்சி.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: Keep listening to CMR Tamil HD.
1: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் நேர்களது விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நேர்களை இந்த வேளையிலே துபாயில் இருந்து டெல் அவீவ் நோக்கி செல்லும் விமான பரப்பொன்று மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. இன்றைய நாளில் துபாய் விமானத்தில் இருந்து டெல் அவீவ் இஸ்ரேலின் டெல் அவீவ் விமானத்தில் விமானி அறையில் மிகப்பெரிய கத்திக்குத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இரண்டு விமானிகளுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்றதாகவும், விமானத்தை இந்த கத்திக்குத்து சம்பவத்தை அடுத்து விமானத்தை ஓட்டிச் சென்ற விமானிகளில் ஒருவர் விமானத்தை மோதச் செய்ய முயன்றதாக தெரிய வந்ததை அடுத்து குறித்த விமானியொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த தகவலை தெரிவித்திருப்பதாகவும், காயமடைந்த போதிலும் தாக்கப்பட்ட விமானியான கேப்டன் ஸ்மித் மாச்சர் எதிர்த்து போராடி நடுவானில் நிகழவிருந்த ஒரு பேரழிவு விபத்தை தடுத்தார் என்றும் நெத்தன்யாகு கூறினார். திகிலூட்டும் தருணங்களாக அந்த கணங்கள் காணப்பட்டதென்றும், விமானத்தை நிலைப்படுத்த அதன் கட்டுப்பாட்டு கருவிகளை பிடிப்பதற்கு முன்பு குற்றம் சாட்டப்பட்ட தாக்குதல் தாரியை தான் எவ்வாறு கழுத்தை நீதித்தேன் என்று ஒரு பயணி விவரிக்கின்றார். இந்த சம்பவத்தால் விமானம் 2 நிமிடங்களுக்கும் குறைவான நேரத்தில் 17,400 அடி கீழே சரிந்ததென்றும், அந்த விமான பயணத்தில் ஈடுபட்ட ஏறத்தாழ 180க்கும் மேற்பட்ட பயணிகள் அல்லோல கல்லோலப்பட்டு கூக்குரல் இட்டு தம்மை காப்பாற்றுமாறு இறைவனை மண்டாடிக் கொண்டிருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. மேலும் தான் இறந்து விடுவேன் என்று நம்பியதாக ஒரு பயணி ஆஸ்திரேலிய ஊடகங்களிடம் மிக ஆவேசமாக உணர்ச்சி வசப்பட்டு தெரிவித்திருக்கின்றார். விமானத்தில் எடுக்கப்பட்ட அதிர்ச்சி தரும் காணொளிகள் பல இப்போது வைரலாகி வருகின்றன. பயணிகளும் விமான பணியாளர்களும் காயமடைந்த விமானிக்கு உதவிய கோரமான காட்சியும் பதிவாகி இருக்கின்றது. அந்த விமானம் சவுதி அரேபியாவுக்கு உடனடியாக திருப்பி விடப்பட்டது என்றும், பின்னர் சிக்கி தவித்த பயணிகள் பெரும்பாலானோரை ஏற்றிச் சென்ற மாட்டு துபாய் விமான ஒரு பெங்குயின் விமான நிலையத்தில் அது தரையிறங்கியதென்றும் சொல்லப்படுகின்றது. இவ்வாறு பல்வேறு விதமான ஒரு சர்ச்சைகள் அல்லோல கல்லோலங்களுக்கு மத்தியில் இன்று துபாயிலிருந்து டெல் அவீவ் நோக்கி பயணித்த விமானத்தில் பல ரகளைகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக 2 விமானிகள் தம்மிடையே மோதியிருக்கின்றார்கள். ஒருவர் மற்றொரு விமானியை கத்தியால் குத்தி காயமடைய வைத்திருக்கின்றார். கத்தியால் குத்தி காயமடைய வைத்து விமானத்தை செப்டம்பர் 11 இடம்பெற்ற அமெரிக்க தாக்குதல் போல அந்த விமானத்தை பறப்பில் ஈடுபடுத்தி மிகப்பெரிய கட்டிடங்கள் மீது மோத விளைந்தாரா என்ற சந்தேகம் இப்போது எழுந்திருக்கின்றது. அந்த சந்தேகத்தின் காரணத்தால் ஒரு விமானி, இந்த 2 விமானிகளில் விமானத்தை மாற்று திசையில் செலுத்த நினைத்த அந்த விமானி இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். புலன் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இது தற்போது துபாய் மற்றும் டெல் அவீவ் விமான பரப்பு ஏற்படுத்தப்பட்ட இன்றைய நாளிலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு சம்பவம் தொடர்பான செய்தி.
2: வெஜிஸ் ஃப்ரெஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 96 99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இதே சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் வாமொழி ஆதி படத்துல இருந்து
0: சார்
1: ஒரு மலையை எதிர்பார்க்கிறேன்.
0: மழை வர போகுது.
1: நன்றி
0: நன்றி நன்றி. நேரம் 5:31. ஆமாம் நேர்களே, அந்த துபாய் விமான நிலையத்தில் ஏற்பட்ட பரபரப்பான சம்பவங்கள் இப்போது வைரலாகி வருகின்றன. குறிப்பாக டெல் அவி நகருக்கு சென்ற ஃப்ளை துபாய் விமானத்தில் நடுவானில் உதவி விமானி தலைமை விமானியை தாக்கியிருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் அந்த பரபரப்பு ஏற்பட்டது. துபாயிலிருந்து 174 பயணிகளுடன் பயணித்த அந்த விமானத்தின் காக்பிட்டில் உதவி விமானி திடீரென்று தலைமை விமானியை கத்தியால் குத்தி தாக்கியிருக்கின்றார். இந்த மோதலால் வெறும் 30 நொடிகளில் விமானம் சுமார் 14,000 அடி உயரத்திலிருந்து கீழே சரிந்ததென்றும் உடனடியாக பயணிகளும் மற்ற பணியாளர்களும் காக்பிட்டில் நுழைந்து உதவி விமானியை கட்டுப்படுத்தினார்கள் என்றும் பின்னர் விமானம் சவுதி அரேபியாவின் தபூக் விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகின்றது. நடுவானில் விமானம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சிக்னல்களை அனுப்பியதால் விமானம் கடத்தப்பட்டிருக்கலாம். சிக்னல்களை அனுப்பியதால் விமானம் கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற பீதி ஏற்பட்டு ஸ்டேல் போர் விமானங்கள் உசார்படுத்தப்பட்டன என்றும் சொல்லப்படுகின்றது. காயமடைந்த விமானியின் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஓமான் நாட்டைச் சேர்ந்த உதவி விமானியும் மருத்துவமனையிலும் பின் விசாரணையிலும் இருக்கின்றார்கள். தாக்குதலுக்குள்ளான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடந்து வருகின்ற அதே வேளை பெஞ்சமின் நெதன்யாகு இந்த விமானம் கடத்தப்பட்டு தாக்குதல்களுக்காக பயன்படுத்தப்பட முனையப்பட்டிருக்கின்ற என்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கின்றார்.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் உடன் இணைந்திருக்கும் நேரம் இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா வணக்கம்.
1: எனக்கு ஆசையில் ஒரு கடிதம் படத்தில் இருந்து நீ இருந்தால் நான் இருப்பேன்,
0: ஹரிஹரன் பாடல்.
1: ஆமாம்
0: சார். உங்களுக்கும் நன்றி வெண்பா நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
1: நன்றி.
0: நேரம் இப்பொழுது 5:38. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் 6 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். 6 மணியிலிருந்து 7 மணி வரை நேர்கள் நிகழ்ச்சியிலே அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். நேர்களை, உலகத்தில் பல்வேறு நாடுகள் எரிமலை குழம்புகளை அதிகம் கொண்டிருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கின்றன. பசிபிக் சமுத்திர மோதிர வளைய வடிவிலான எரிமலை வளையத்தில் பல எரிமலைகள் காணப்படுகின்றன. அதில் அமெரிக்காவுக்கு சொந்தமான ஹவாய் தீவுகளும் பல்வேறு விதமான எரிமலைகளை கொண்டிருக்கின்றன. செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு அமெரிக்காவின் ஹவாய் தீவில் உள்ள கிலோவேயா என்ற எரிமலை கக்கத் தொடங்கியது. இப்பொழுது தொடர்ச்சியாக அந்த எரிமலை குழம்பை வெளியேற்றி வருவதாக சொல்லப்படுகின்றது. இந்த எரிமலை குழம்பு மிகப்பெரிய ஆறாக தீக்குழம்பாக ஓடுகின்ற காட்சிகள் நிலையியல் ஆய்வு மையத்தின் ஊடாக படம் பிடிக்கப்பட்டிருக்கின்றன. 2024 டிசம்பர் 23 முதல் இந்த எரிமலையில் அவ்வப்போது வெடிப்புகள் தொடர்ச்சியாக நிகழ்ந்து வருவதாக சொல்லப்படுகின்றது. ஹவாய் தீவுகளில் உலகிலேயே மிகப்பெரிய எரிமலைகளில் ஒன்றான மவுனலோவா என்ற எரிமலை ஒன்றும் அமைந்திருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
1: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
2: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறுதான். நீங்க ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. 647-327-8111. சகாஜா.
4: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
5: வணக்கம் மாலை. வணக்கம் சாரா.
4: மாலை வணக்கம் சாரா. எப்படி இருக்கிறீங்க?
5: நலம். நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி?
4: நலம் சார். என்ன பாட?
5: எனக்கு வந்து ஜோதி படத்துல காதல் கடிதம் தீர்த்தது அந்த பாட்டு.
4: அந்த பாடல் ஒலிக்கும் நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு
5: நன்றி.
4: ஆமாம், நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களுடன் பயணிக்கலாம். தொழில் வர்த்தக நிறுவனங்களுக்கு உதவும் நோக்கில் மெட்டா என்டர்பிரைசஸ் என்ற புதிய நிறுவனத்தை ஃபேஸ்புக் உரிமையாளரான மார்க் சூக்கர்பர்க் துவக்கியிருக்கின்றார். இதன் தலைவராக இந்தியாவைச் சேர்ந்த சிரந்தன் தேசா இருப்பார் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார்.

20 ஆண்டுகளுக்கு மேலாக, 20 ஆண்டுகளுக்கு பின் அங்கிருந்து அமெரிக்க படைகள், ஈராக்கிலிருந்து அமெரிக்க படைகள் முழுவதும் வெளியேறுகின்ற நடைமுறை இப்போது ஆரம்பமாகி இருக்கின்றது. இவ்வாறு அமெரிக்க படைகள் முழுவதும் வெளியேறுவது அண்டை நாடான ஈரானுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும், ஈராக்கின் உள்நாட்டு பாதுகாப்பு இப்போது கேள்விக்குறியாக மாறும் சூழல் உருவாகி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. மேற்காசிய நாடான ஈராக் மீது 2003 அமெரிக்கா போர் தொடுத்தது. கைது செய்யப்பட்ட ஈராக் அதிபராக இருந்த சதாம் ஹுசைன் 2006 தூக்கிலிடப்பட்டார். ஈராக்குடனான போருக்கு பின் அந்த நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பிற காரணங்களுக்காக அமெரிக்க படைகள் அங்கேயே தங்கியிருந்தன.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

ஆமாம் நேர்களை, எங்களது தொலைபேசி அழைப்பில் ஏற்பட்ட தொலைபேசியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேர்களது அழைப்புகளை நீங்கள் விரும்பினால் வாட்ஸ்அப் ஊடாக அழைத்தால் நிச்சயமாக இணைந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக நீங்கள் அழைக்கின்ற போது எங்களுடன் இணைந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொலைபேசி பரிவர்த்தனையில் ஏற்பட்ட ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிகழ்ச்சிகளில் இணைவது கடினமாக இருக்கின்றது. வாட்ஸ்அப் ஊடாக அழைத்து பாருங்கள்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் காசிநாதன். கதை சொல்லுங்க.
0: காசிநாதன் சொல்லுங்கள். வணக்கம்.
1: எனக்கு பாண்டியன் படத்துல இருந்து பாண்டியன் ராஜ்யத்தில் வகையலால
0: நன்றி காசினா நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு
1: நன்றி. நன்றி ஐயா.
0: பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாளா.

0: நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேரில் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நிஷா கதைக்கன்.
0: நிஷா சொல்லுங்கள்.
1: எனக்கு சோழியம்மா படத்துல கூவுற குயில் அந்த பாடல்,
0: அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நிஷா.
1: நன்றி, வணக்கம்.
2: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News.
3: மதத்துக்கு எதிராக கருத்து வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொடாத்தே ஞானசார தேரர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகாதமையினால் அவரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது பிரதிவாதியான ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருக்கவில்லை என்றும் இதனையடுத்தே இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக அவருக்கு எதிராக நேற்றும் பிடியாணையொன்று பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சூறை மீன்கள், இறால்கள் மற்றும் நண்டுகள் உட்பட்ட உயர்தர கடல்சார் உற்பத்திகளை ரஷ்ய சந்தைக்கு ஏற்றுமதி செய்வதை விரிவுபடுத்த இலங்கை எதிர்பார்த்திருப்பதாக மீன்பிடித்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவின் எஸ்கேரியானுடன் நேற்று மீன்பிடித்துறை அமைச்சில் இடம்பெற்ற சந்திப்பின் போது பல்வேறு கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இந்த சந்திப்பின் போது மீன்பிடி, கடல்சார் வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையின் கடல் உணவு உற்பத்திகளுக்கு ரஷ்ய சந்தையில் அதிக வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வது குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமைச் செயலகத்தை மையமாக கொண்டு உள்முக குழு ஒன்று இயங்கி வருவதாக வெளியாகும் செய்திகளை நகைச்சுவையான விடயம் என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கத்தின் சிலுமின பத்திரிகைக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இதனை குறிப்பிட்டார். எதிர்க்கட்சியினர் அடிப்படை ஆதாரமற்ற பொய்களை நம்பி செயற்படுவது தமக்கே சாதகமாக இருப்பதாக தெரிவித்தார். இவ்வாறான பொய்யான செய்திகளை எவரும் நம்பப்போவதில்லை என்றும் இன்னும் 10 வருடங்கள் கழிந்தாலும் இந்த நிலை மாறப்போவதில்லை என்றும் குறிப்பிட்டார். அத்துடன் பிளவத்தையில் உள்ள ஜேவிபியின் பாரம்பரிய கட்டமைப்புக்கும் ஹரணி அமரசூரிய போன்ற சிவில் சமூக பிரதிநிதிகளை உள்ளடக்கிய தேசிய மக்கள் சக்திக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவல்கள் குறித்தும் அவர் தெளிவுபடுத்தினார். ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோருக்கிடையே பரஸ்பர அன்பும் ஆழ்ந்த நம்பிக்கையும் காணப்படுகிறதாக அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் தங்கள் கட்சிகளில் உள்ள பிளவுகளை வைத்தே தேசிய மக்கள் சக்தியையும் மதிப்பிடுவதாக சாடிய டில்வின் சில்வா, தாம் அவர்களைப் போல செயற்பட்டிருந்தால் இந்தளவு தூரம் பயணித்திருக்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார். புற்றுநோய் உட்பட்ட கொடிய நோய்களுக்கான அத்தியாவசிய மருந்துகளின் உற்பத்தி விலைக்கும் அதிகபட்ச சில்லறை விலைக்கும் இடையே 10 மடங்குக்கும் அதிகமான இடைவெளி இருப்பதை சுட்டிக்காட்டி இந்திய உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்திய உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் கிஷன் சந்த் ஜெயின் என்பவர் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் விக்ரம் நாத் மற்றும் சந்தீப் மேத்தா அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பேசிய நீதிபதிகள், வழக்கமான மருந்தகங்களில் சிறு தள்ளுபடி கிடைக்கும் நிலையில் கோப்பரேட் மருத்துவமனைகள் முழு விலையை நிர்ணயித்து நோயாளிகளிடம் வசூல் செய்வதாக குறிப்பிட்டிருந்தனர். பணத்தை கட்டாதவரை இறந்தவர்களின் உடல்களையும் உறவர்களிடம் ஒப்படைக்க மறுக்கும் சூழலில் சாமானிய மக்கள் ஏன் இந்த அளவுக்கு துன்பப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதுகுறித்து மத்திய அரசு ஆராய்ந்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறி உத்தரவிட்டிருக்கின்ற நீதிபதிகள் வழக்கை அக்டோபர் 12 தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். காஷ்மீரில் பல தாக்குதல்களை நடத்தியதாக தேடப்பட்டு வந்த லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் பயங்கரவாதி ஒருவர் காஷ்மீரின் புட்காம் மாவட்டத்தின் உயரமான பகுதிகளில் பாதுகாப்பு படையினருடனான மோதலில் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து அந்த பகுதியில் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் இணைந்து தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் பதிலுக்கு பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் பயங்கரவாதி ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 6 மாதங்களாக தங்கள் ரேஷன் அட்டைகளை பயன்படுத்தாத 1,58,00,000 பயனாளர்களின் ரேஷன் உரிமைகளை அக்டோபர் மாதம் முதல் முடக்க இந்திய மத்திய அரசு திட்டமிட்டிருக்கின்றது. கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக பயன்பாட்டில் இல்லாத ரேஷன் அட்டைகளை நாளை முதல் முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இறந்தவர்கள் பேர் நீக்காமல் இருப்பது, இடம்பெயர்ந்த பிறகும் பழைய பதிவு தொடர்வது, போலி அட்டைகளின் புழக்கம் உட்பட குளறுபடிகளை சரிசெய்ய திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சுமார் 1,58,00,000 ரேஷன் அட்டைகளை தற்காலிகமாக முடக்க மத்திய அரசு முடிவு செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியா முழுவதிலும் சுமார் 20,40,00,000 ரேஷன் அட்டைகள் மூலம் 80,06,00,000 பேர் பயன்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 மாதங்கள் மற்றும் அதற்கு மேல் பொருட்கள் வாங்காத 1,58,00,000 ரேஷன் அட்டைகள் முதலில் தற்காலிகமாக முடக்கப்படும். ஆனால் பேர்கள் உடனடியாக நீக்கப்பட மாட்டாது என்றும், முடக்கப்பட்ட அட்டைகளை மீண்டும் செயல்படுத்த 3 மாத கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് തമിഴ് HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி அறிந்து அறியாமலும் தெரிந்து தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றேன்.

உண்மை மற்றும் நல்லிணக்கத்திற்கான தினம் இன்று கனடாவில் அனுஷ்டிக்கப்படுகிறது. கனடா நாட்டின் பிரிட்டிஷ் கொலம்பியா, சஸ்கச்வான் மற்றும் மெனிடோபா மாகாணங்களில் கிறிஸ்தவ சபைகளால் 1863 முதல் 1898 ஆண்டு வரை இயங்கிக் கொண்டிருந்த கனேடிய பழங்குடி குழந்தைகளுக்கான உறைவிட பள்ளி வளாகங்களில் தரைக்கு அடியில் உள்ள பொருட்களை ஆய்வு செய்யும் திறன் படைத்த ரேடார் கருவிகளை கொண்டு மே மற்றும் ஜூன் மாதங்கள் 2021 ஆண்டில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட போது செவ்விந்தியர் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான கனேடிய பழங்குடி குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படுகிறது. இவ்வாறு பன்னாட்டு படுகொலை செய்யப்பட்ட பழங்குடியின குழந்தைகளில் 3 வயது குழந்தைகளும் அடங்குவார்கள். கனடாவின் பழங்குடி மக்களை மறைமுகமாக கிறிஸ்தவ மத மாற்றத்திற்காக பழங்குடி மக்களின் மொழி, பண்பாடு ஆகியவைகளை அழித்து ஐரோப்பிய பண்பாடு கிறிஸ்தவ சமயத்துக்கு வலு கட்டாயமாக மாற்றவும் இந்த உறைவிட பள்ளிகள் செயற்பட்டதன. கனடா அரசு உறைவிட பள்ளிகள் வளாக புதைகுழிகளில் மரணித்த 2800 குழந்தைகளின் பெயர்களையும் வெளியிட்டது.

கனடா நாட்டு மக்கள் பழங்குடியின குழந்தைகள் இறப்பிற்கு ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்தார்கள். கனடா நாட்டின் பிரதம அமைச்சர் ஜஸ்டின் ட்ரூடோ பழங்குடியின குழந்தைகளின் மரணத்துக்கு காரணமான கத்தோலிக்க திருச்சபைகள் நடத்திய உறைவிட பள்ளிகள் சார்பாக கத்தோலிக்க சமய தலைவர் போப்பாண்டவர் கனடா நாட்டு பழங்குடி தலைவர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். கனடாவில் நடைபெற்ற பூர்வீக குடிக்குழந்தைகளின் படுகொலைகளுக்கு எதிராக ஆஸ்திரேலியாவில் வாழும் பூர்வீக குடிகள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். கனடா பூர்வீக குடி உறைவிடப்பள்ளி குழந்தைகளின் மரணங்களுக்கு கனடா நாட்டின் கத்தோலிக்க திருச்சபையின் ஆயர்கள் மன்னிப்பு தெரிவித்தார்கள். போப் பிரான்சிஸ் 2022 ஜூலை 26 அன்று கனடாவின் பூர்வீக பழங்குடி சமூகங்களிடம் கத்தோலிக்க திருச்சபையினர் நடத்திய உறைவிட பள்ளிகளில் தங்கி படித்த பழங்குடி குழந்தைகளின் துன்புறுத்தப்பட்டதற்காக மன்னிப்பு கேட்டார். போப்பாண்டவர் இதற்காக மன்னிப்பு கோரியது 2வது தடவையாகும். தேசிய உண்மை மற்றும் நல்லிணத்துக்கான நாளாக இன்றைய இந்த தினம் பல இடங்களிலும் கனடா முழுவதும் அனுஷ்டிக்கப்படுகிறது.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு
1: நீ.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் 1 வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 dollars சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

நீங்கள் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பசுமை கதம்பனி நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் அமெரிக்க வரலாற்றில் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட கடுமையான உட்கட்சி மோதல்கள் முன்னெப்போதும் இல்லாத சில வரலாற்று சம்பவங்களாக மாறியிருந்தன. 2023 அக்டோபரில் அமெரிக்க நாடாளுமன்ற வரலாற்றிலேயே முதல் முறையாக பதவியிருந்த சபாநாயகர் கெவின் மெக்கார்த்தி அவரது சொந்த கட்சியின் குடியரசுக் கட்சியின் தீவிர வலதுசாரி உறுப்பினர்களால் கொண்டுவரப்பட்ட பதவி நீக்க தீர்மானம் மூலம் சபாநாயகர் பதவியிலிருந்து துரத்தப்படுகின்றார். அரசாங்க முடக்கத்தை தவிர்க்க அவர் ஜனநாயக கட்சியினருடன் இணைந்து தற்காலிக பட்ஜெட்டை நிறைவேற்றியதே இதற்கு காரணமாக அமைந்தது என்று சொல்லப்பட்டது. அந்த சம்பவம் அந்த காலத்தில் ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் பரபரப்பாக உலகெங்கும் பேசப்பட்டது. பின்னர் நீண்ட இழுபறிக்கு பின் மைக் ஜான்சன் புதிய சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வரலாறும் நேர்கள் அறியாததல்ல. முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது 2020 தேர்தல் முடிவுகளை மாற்ற முயன்றது, ரகசிய ஆவணங்களை முறையாக கையாளாதது மற்றும் வணிக முறைகேடுகள் போன்ற காரணங்களுக்காக 4 வெவ்வேறு குற்றவியல் வழக்குகள் பதியப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்படுகின்றார். அமெரிக்க வரலாற்றில் குற்றவியல் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்ட முதல் முன்னாள் ஜனாதிபதி அதிபர் இவர் என்று சொல்லப்பட்டது. அதிபர் ஜோ பைடன் 2024 ஆண்டு நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடப் போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பும் இந்த வேளையில் வெளிவருகிறது. குடியரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜார்ஜ் சாண்டோஸ் பல்வேறு நிதி மோசடிகள் மற்றும் பொய் புகார்கள் காரணமாக அவையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக நீக்கப்படுகின்றார். அக்டோபர் 7 அன்று ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலை தொடர்ந்து போர் ஒன்று வெடிக்கின்றது. அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு நிபந்தனையற்ற மற்றும் முழுமையான ராணுவ ராஜதந்திர ஆதரவுகளை வழங்குகிறார். ஐநா பாதுகாப்பு சபையில் போர் நிறுத்தத்துக்கு எதிராக அமெரிக்கா வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துகின்றது. சர்வதேச அளவில் இது பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தியது. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு தேவையான பில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள அதிநவீன ஆயுதங்கள் நிதியுதவிகளை அமெரிக்கா தொடர்ந்து வழங்க முன்வந்தது. இருப்பினும் ஆண்டின் இறுதியில் குடியரசுக் கட்சியினரின் எதிர்ப்பால் இந்த நிதியுதவிக்கான ஒப்புதல் நாடாளுமன்றத்தில் தற்காலிகமாக முடக்கப்படுகிறது. 2023 பிப்ரவரியில் அமெரிக்க வான்வெளியில் பறந்த சீனாவின் உளவு பலூன் சுட்டு வீழ்த்தப்பட்டதால் இரு நாடுகளுக்கும் இடையே பதட்டம் ஒன்று அதிகரித்தது. இருப்பினும் நவம்பர் மாதம் சான் பிரான்சிஸ்கோவில் அதிபர் பைடனும் சீன அதிபர் ஜின்சிபிங்கும் நேரில் சந்தித்து பேசியதன் மூலம் இருநாட்டு ராணுவ தொடர்புகள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு பதட்டம் சற்றே தணிய தொடங்கியது. ரஷ்யாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள பின்லாந்து நாடு அதிகாரப்பூர்வமாக நேட்டோ ராணுவ கூட்டமைப்பின் 31வது உறுப்பு நாடாக இணைந்து கொள்கின்றது.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. நாள் முழுவதும் முளைத்து கிழித்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture. தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600, 416-759-2600. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் இல் காஸ்டில் ராக் டெவலப்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபேர் ட்ரீ ஆன் தி ஃபாரஸ்ட் 2-story டவுன் ஹோம்ஸ், இரண்டு கார்கள் நிறுத்தக்கூடிய கராஜ், அழகான ரேவின் லாட்ஸ். விலைகள் 798,888 டாலர் முதல். ஃபைனல் ஃபேஸ், ஃபிளெக்சிபிள் டிபாசிட், அசைன்மெண்ட் ஆப்ஷன்ஸும் உண்டு. இன்னும் பல சிறப்பு சலுகைகள், வாய்ப்பை தவற விடாதீர்கள். விவரங்களுக்கு அபி அமலன், 416-732-1810, 416-732-1810.
1: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியில் அடுத்து விளையாட்டுச் செய்திகளுடன் இணைந்திருக்கும். நேர்களை இப்பொழுது ஆசியா கிண்ண போட்டிகள், ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானின் நாகாயோ நகரத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெறுகின்ற ஆண்களுக்கான கிரிக்கெட் போட்டிகளில் இப்பொழுது செமிஃபைனல் அரையிறுதி ஆட்டம் நோக்கி அவர்கள் அந்த கிரிக்கெட் போட்டிகள் நகர்ந்திருக்கின்றது. இன்றைய தினம் பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசம் ஆகிய இரண்டு அணிகளுக்கு இடையிலான முதலாவது அரையிறுதி ஆட்டம் இடம்பெற இருக்கின்றது.

இன்றைய தினம் இடம்பெறுகின்ற பாகிஸ்தான் வங்காளதேச அணிகளுக்கு இடையிலான அரையிறுதி ஆட்டத்தை தொடர்ந்து மற்றொரு அரையிறுதி ஆட்டம் நாளை இடம்பெற இருக்கின்றது. நாளை அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இலங்கை அணியுடன் மோத இருக்கின்றது. பலம் வாய்ந்த இந்திய அணி மற்றும் இலங்கை அணியுடன் மோத இருக்கும் அதேவேளை பாகிஸ்தான் வங்காளதேச அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டிகளில் வெற்றி பெறுகின்ற அணிகள் இரண்டு அணிகள் தெரிவு செய்யப்பட்டு இறுதிப் போட்டியில் கலந்து கொள்ளும்.

அதேபோல இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்ற மேற்கிந்திய தீவுகள் அணியுடனான ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் மிக விறுவிறுப்பான கட்டங்களை அடைந்திருக்கின்றது. 3 ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் 2 போட்டிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் 2வது போட்டியிலும் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கின்றது. இன்றைய 2வது போட்டியிலே முதலில் களமிறங்கி துடுப்படுத்த ஆடிய மேற்கிந்திய தீவுகள் 7 விக்கெட் இழப்புக்கு 405 ஓட்டங்களை பெற்றது. பொதுவாக மிகப்பெரிய ரன் குவிப்பு ஆட்டமாக இந்த ஆட்டம் அமைந்திருந்தது. ஜே சப்பல் 101 ஓட்டத்தையும் அதே போல எஸ் ஹோப் 104 ஓட்டங்களையும் ஜங்கு 114 ஓட்டங்களையும் அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஒரு பிரம்மாண்டமான இலக்கை நோக்கி துடுப்படுத்தாட முற்பட்ட இந்திய அணி ரோஹித் சர்மாவின் ஒரு சதம் 101 ஓட்டங்கள், அதே போல சுப்மன் கில் அணித்தலைவர் சுப்மன் கில்லின் இரட்டை சதம் என்பவற்றுடன் இலகுவான வெற்றியை சுவீகரித்துக் கொண்டார்கள். 43.3 ஓவர்களில் 406 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்த அந்த வெற்றியை இந்திய அணி சுவீகரித்தது.

ஆஸ்திரேலிய அணி பெற்றது. அந்த ஓட்ட எண்ணிக்கையை துரத்தி அடித்த தென்னாப்பிரிக்க அணி 29 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 145 ஓட்டங்களை மட்டும் பெற்றிருந்தது. போட்டி மழை காரணமாக இடைநிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றிருந்தது என்றாலும் தொடரை தென்னாப்பிரிக்க அணி சுவீகரித்தது.

0: நகைக்கான கூடிய பெறுமதி குறைந்த வட்டி அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்
1: உங்கள் பழைய

0: விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
1: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். And you're listening to 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 hours தமிழ் HD ரேடியோ. Enjoy.

நேர்கள் தொடர்ந்து ஊர் முறவன் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். ஊர்முறவன் நிகழ்ச்சியில் நாம் இன்று கீரிமலை என்ற ஊருக்கு உங்களை அழைத்துச் செல்ல இருக்கின்றோம். இலங்கை தீவின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் குன்று நன்னீர் ஊற்றும் கொண்ட ஒரு புண்ணிய தலமாக இந்த கீரிமலை என்ற ஊர் விளங்குகின்றது. இங்கு வரலாற்று புகழ் வாய்ந்த நகுலேச்சரம் மற்றும் கனிம நீரூற்று ஆகியன அமைந்திருக்கின்றன. கீரிமலை யாழ்ப்பாண நகரிலிருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் வடக்கேயும் காங்கேசந்துறை தொடருந்து நிலையத்திலிருந்து 2 மைல் மேற்கேயும் பலாலி விமான நிலையத்திலிருந்து 6 மைல் மேற்கேயும் அமைந்திருக்கின்றது. கீரிமலையின் வடக்கே பாக்கு நீரணை கடல் உள்ளது. கிழக்கே மாவட்டபுரம், தெற்கே கரும்பனை, மேற்கே இளவாலை ஆகியன இதன் எல்லை கிராமங்களாகும். கீரிமலையின் நிலமட்டம் இதன் அயல் கிராமங்களை விட சிறிது உயர்ந்திருக்கும். கடற்கரை முருகைக்கல் பூச்சிகளினால் உண்டாகும் கட்பாறைகளினால் அமைந்திருக்கின்றது. இங்குள்ள நன்னீரூட்டில் கீரிமுகம் கொண்ட ஒரு முனிவர் தீர்த்தமாடி இங்குள்ள குன்றில் தவம் இருந்து கீரிமுகம் மாறப்பெற்றார் என்று சொல்லப்படும். இதனால் இத்தலம் கீரிமலை என்று அழைக்கப்பட்டு வருகிறது. இது ஒரு கர்ண பரம்பரை கதையாகும். கிறிஸ்துவுக்கு பின்னர் 8ஆம் நூற்றாண்டில் குதிரை முகத்தை கொண்ட மாருத புற வீகவல்லி என்னும் சோழ இளவரசி இங்கு தீர்த்தமாடி தனக்கிருந்த குதிரை முகம் மாறப்பெற்றாள் என்றும் வரலாறு கூறுகின்றது. இங்கு பல்வேறு விதமான ஆலயங்கள் இருக்கின்றன. தீர்த்தக்கரை பிள்ளையார் கோயில், முத்துமாரியம்மன் கோயில், குழந்தை வேட்சுவாமி சமாதி சிவாலயம், சுப்பிரமணியர் ஆலயம், காசி விஸ்வநாதர் கோயில், ஸ்ரீமத் நாராயண சுவாமி தேவஸ்தானம் மற்றும் கூவில் அன்ன மகேஸ்வரர் ஆலயம் போன்றன குறிப்பிடத்தக்கன. இங்குள்ள ஆலயங்களை தரிசிக்க வருவோர்க்கும் நோயாளிகள், பிதிர்க்கடன் ஆற்ற வருவோர் ஆகியோருக்குமாக பல மடங்கள் இங்கு இயங்குகின்றன. சிராப்பர் மடம், வைத்திலிங்கம் மடம், கிருஷ்ணபிள்ளை மடம், பிள்ளையார் கோயில் மடம், நாராயணபூடர் புண்ணிய தர்ம மடம், துறவிகள் ஆச்சிரமம் ஆகியன குறிப்பிடத்தக்கவை.

பொதுவாக கீரி என்பது கீரி பிள்ளையை கருதும் என்றும், மலை என்றால் குன்று என்றும், சமஸ்கிருதத்தில் நகுலகீரி என்றும் இது அழைக்கப்பட்டதாக சொல்லப்படும். கடுமையான தவத்தினால் உடல் சுருங்கி முகம் கீரி போல மாறிய ஒரு முனிவரின் முகம் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடியதால் குணமடைந்த வரலாற்று நிகழ்வுதான் இதற்கு காரணம் என்று சொல்வார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து வந்த நகுல முனிவர் என்பவர் கீரிமலையில் உள்ள ஒரு குகையில் தங்கி கடுமையான தவம் புரிந்தார் என்றும், அந்த தவத்தின் காரணமாக முதுமை காரணமாக அவரது முகம் கீரியாக கீரி முகம் போல மாறியதென்றும் அந்த வரலாறு சொல்லுகிறது. அதேபோல் மாரத பூரவீரவல்லி இளவரசி குதிரை முகம் மாறியதன் காரணமாகத்தான் மாவிட்டபுரம் என்ற பெயர் வந்ததென்ற கதையை நேர்கள் அறிவீர்கள். மா என்பது குதிரை என்றும், விட்டபுரம் என்பது அந்த குதிரை முகம் மாறிய அதிசய இடம் என்றும் அது சொல்லப்படும். இராவணனை வதம் செய்த பிறகு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்காக ஸ்ரீ ராமபிரான் இந்த கீரிமலை தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டார் என்றும் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இலங்கையில் நாட்புறமும் அமைந்துள்ள 5 பழம்பெரும் சிவத்தலங்களான பஞ்ச ஈஸ்வரங்கள் திருக்கேதீஸ்வரம், முன்னேஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், தொண்டேஸ்வரம் ஆகியவற்றில் வடக்கு திசையை காக்கும் ஈஸ்வரமாக நகுலேஸ்வரம் விளங்குகிறது. கிறிஸ்துவுக்கு முன்னர் 6 நூற்றாண்டிற்கு முன்பிருந்தே வழிபாட்டில் இருந்ததாக கருதப்படுகிறது இந்த ஆலயம். எனினும் 1621 போர்த்துக்கேயர்களின் வருகையின் போது இந்த கோயில் முற்றாக இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. சுமார் 250 ஆண்டுகளுக்கு மேலாக வழிபாடு இருந்த இந்த ஆலயத்தை 19 நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்த சைவ பெரியார் யாழ்ப்பாண ஆறுமுக நாவலர் முன்னின்று பொதுமக்களின் உதவியுடன் மீண்டும் கட்டி எழுப்பினார் என்று சொல்லப்படும்.

பொதுவாக ஆடி அமாவாசை ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான ஆடியில் வரும் ஆடி அமாவாசை என்று பல்லாயிரக்கணக்கான இந்துக்கள் கீரிவேலையில் கூடி தங்கள் முன்னோர்களுக்கு பிதிர்க்கட திதி செலுத்தி இந்த புனித தீர்த்தத்தில் நீராடுவது ஆதிகாலம் தொட்டே பெரும் மரபாக இருக்கின்றது. மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தின் தீர்த்தோற்சவம் இதே நாளில் இடம்பெறுவது இங்கு குறிப்பிடத்தக்கது.

0: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரோ நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மாடா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மாடா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பரிசுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஏர்பஸ் விமான கொள்ளனவு வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் நாமல் ராஜபக்ச. இவர் 2029 இடம்பெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமது வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்று பொதுஜன பெரமுன ஏலவே அறிவித்திருந்தது. ஏர்பஸ் விமான கொள்ளனவு தொடர்பு ஒப்பந்தம் தொடர்பான பண மோசடிகள் குற்றச்சாட்டுகள் குறித்து சிஐடி தொடர்ந்து வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியிருக்கின்றது. 500,000 ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் தலா 30 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் இவர் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் வெளிநாடு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு மீண்டும் அக்டோபர் 14 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். பிரபல இந்திய சொத்து மேம்பாட்டு நிறுவனமான கிறிஸ் நிறுவனம் தொடர்பான நிதிமுறைகேடுகள் மற்றும் லஞ்சம் பெற்றுக்கொண்டமை தொடர்பான குற்றச்சாட்டு தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் 4வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எதிர்வரும் அக்டோபர் 6 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற அதேவேளை அவருக்கு இப்போது பிணை வழங்குகின்ற ஒரு முடிவினை நீதிமன்றம் எடுத்திருக்கின்றது.

0: வந்துட்டான்.
1: ஏய் ஹரிச்சந்திரன் வர்றா.

0: that love.
1: Okay.
2: நேர்கள் அறிந்தமறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நாங்கள் வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். தொடர்ந்து திரைசை புதிர் நிகழ்ச்சியுடன் நேர்கள் பயணிக்கலாம்.
3: மனத்தியால செய்திகள்
4: CMR Tamil HD Hourly News.
5: அல்பர்டாவிலிருந்து ஒன்டாரியோவுக்கு மசகு எண்ணெயை கொண்டு செல்லும் முன்மொழியப்பட்ட நொதர்ன் ஷீல்டு குழாய் திட்டத்தின் கட்டுமானத்திற்கு தனது மாகாணம் பகுதி நிதியுதவியை வழங்கும் என்று ஒன்டாரியோ மாகாண முதலமைச்சர் டக்ஃபோர்ட் அறிவித்திருக்கின்றார். செப்டம்பர் 28ஆம் தேதி கல்கரியில் இடம்பெற்ற எரிசக்தி மாநாட்டில் அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித்துடன் இணைந்து ஃபோர்ட் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். நொதர்ன் ஷீல்டு குழாய் வழி திட்டத்தை அமைக்க தேவையான மூலதனத்தை வழங்க தங்கள் அரசாங்கமும் தயாராக இருப்பதாக ஃபோர்ட் தெரிவித்தார். ஜூலை மாதம் ஸ்மித்துடன் இணைந்து அறிவித்த ஒரு திட்டம் பற்றியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேற்கு கிழக்கு மசகு எண்ணெய் குழாய் வழி கிழக்கு மத்திய அல்பர்டாவில் உள்ள ஹாஸ்டி நகரத்திலிருந்து ரெஜெய்னா மற்றும் வினிபெக் வழியாக தென்மேற்கு ஒன்டாரியோவில் உள்ள சானியா நகரம் வரை நீடிக்கப்படும். சானியாவில்தான் மாகாணத்தின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அமைந்திருக்கின்றது. இந்த முன்மொழியப்பட்ட குழாய் வழி நாளைக்கு சுமார் 500,000 கொள்கலன் எண்ணெயை கொண்டு செல்ல உதவும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த திட்டம் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதோடு கனடாவின் எரிசக்தி மற்றும் பொருளாதார இறையாண்மையை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டிருப்பதாக ஃபோர்ட் தெரிவித்திருக்கின்றார். டம்ளரிச் துப்பாக்கிச்சூட்டு நடத்தியவருக்கு சாட்போட் பயிற்சி அளித்ததாக ஊடக அறிக்கைகள் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த கோடை காலத்தில் நாடாளுமன்றம் செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு குறித்து விவாதிக்கும் என்று பிரதமர் மாகாணி தெரிவித்திருக்கின்றார். இந்த கூட்டத்தொடரில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் பிரச்சினைகளில் இதுவும் ஒன்றாக இருக்கும் என்று நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் தெரிவித்தார். பிரிட்டிஷ் கொலம்பிய தலைமை வழக்கறிஞர் நிக்கி ஷர்மா செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதற்காக குற்றவியல் சட்டத்தை மாற்றுமாறு மத்திய அரசிடம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஞாயிறு மேற்கொண்ட அறிவிக்கப்படாத பயணத்தின் போது ஈரான் தனது அணுசக்தி திட்டப் பணிகளை மீண்டும் ஆரம்பித்ததை குறிக்கும் இஸ்ரேலிய உளவுத்துறை தகவல்களை அந்த நாட்டின் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சயீதிடம் சமர்ப்பித்திருக்கின்றார். ஈரானுக்கு தெற்கே சுமார் 140 மைல் தொலைவில் அமைந்திருக்கின்ற விகாஸ் மலைப்பகுதியில் இடம்பெற்று வரும் புதிய கட்டுமான பணிகள் குறித்த அறிக்கைகளை நெட்டன்யாகு பகிர்ந்து கொண்டதாக இந்த சந்திப்பு குறித்த விவரம் அறிந்த இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். ஷேக் முகமதுவும் நெத்தன்யாகுவும் நாட்டில் சந்தித்ததை ஐக்கிய அரபு அமீரகத்தின் அரசு செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியது. இஸ்ரேலிய தலைவரின் வருகையை அமீரக அதிகாரிகள் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டது இதுவே முதல் முறையாகும். இரண்டு நாடுகளுக்கும் இடையே இருதரப்பு உறவுகள் மற்றும் அவற்றை வலுப்படுத்தி மேலும் மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இந்த தலைவர்கள் விவாதித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துதல் மற்றும் பிராந்திய சவால்கள் ஆகியவை இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கங்களாக இருந்ததாக நெத்தன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. இந்த பயணத்தின் போது நெத்தன்யாகுவுடன் அவரது மனைவி, தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர், மொசாட் உளவு அமைப்பின் தலைவர், ராணுவ செயலாளர் மற்றும் அரசியல் ஆலோசகர் ஆகியோர் அடங்கிய இஸ்ரேலிய குழுவினர் சென்றிருந்ததாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் எடமர் பென் கவீர் தலைமையில் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் அல் அக்ஷா பள்ளிவாசல் வளாகத்துக்குள் அத்துமீறி நுழைந்த சம்பவத்திற்கு ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. யூதர்களின் சுக்கோட் பண்டிகையின் 33வது நாளில் எடமர் பென் கவீர் தலைமையில் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் அல் அக்ஷா பள்ளிவாசல் வளாகத்துக்குள் நுழைந்தார்கள். இந்த சம்பவத்தை தூண்டுதல் நடவடிக்கை மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்று ஐக்கிய அரபு ராஜ்யம் வர்ணித்திருக்கின்றது. இதேவேளை இடமர் பென் கவீர் ஹெப்ரோனில் உள்ள இப்ராஹிமி பள்ளிவாசலிலும் குடியேற்றவாசிகளோடு இணைந்து அத்துமீறலில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அவசரகால எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் விமானம் கடத்தப்படலாம் என்ற அச்சம் எழுந்ததை அடுத்து துபாயிலிருந்து டெல்அவிவ் நோக்கி சென்ற ஃபிளை டுபாய் விமானம் சவுதி அரேபியாவுக்கு திருப்பிவிடப்பட்டது. சுமார் 180 பயணிகளை ஏற்றிச் சென்ற பென் சூரியன் விமான நிலையத்தை நோக்கிச் சென்ற அந்த விமானம் சவுதி அரேபியாவின் மீது பறந்ததனால் அதன் பாதை மாறியதாகவும் பின்னர் அது தபூக் விமான நிலையத்தில் பாதுகாப்பாக திரையிறக்கப்பட்டதாகவும் தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. விமான பயண கண்காணிப்பு தரவுகளின்படி விமானம் கடத்தல் அல்லது சட்டவிரோத தலையீட்டை குறிக்கும் 7500 குறியீடு அனுப்பப்பட்டதைத் தொடர்ந்து இஸ்ரேலில் உடனடி பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இஸ்ரேலிய விமானப்படையின் போர் விமானங்கள் அந்த விமானத்தை நோக்கி விரைந்து அனுப்பப்பட்டதாகவும், அதே நேரத்தில் விமானம் சவுதி அரேபியாவை நோக்கி தனது பாதையை மாற்றிக்கொண்டிருந்த பொழுது மூத்த இஸ்ரேலிய அதிகாரிகள் அவசரகால ஆலோசனைகளை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இறுதியில் அந்த விமானம் சவுதி அரேபியாவில் உள்ள தபூக் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. இந்த சம்பவம் விமான கடத்தலால் ஏற்பட்டது அல்ல என்றும், விமானிகளுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் நிகழ்ந்ததாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஆசிய விளையாட்டு வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றிருக்கின்றது. ஜப்பானின் ஐஷி நகோயா நகரில் ஆசிய விளையாட்டுப் போட்டி இடம்பெற்று வருகின்றது. இறுதிப் போட்டியில் சீனாவுக்கு எதிராக 238-234 என்ற புள்ளிகளின் கணக்கில் இந்தியாவின் சிகிதா தனிபாதி, பிரித்திகா பிரதீப், ஜோதி சுரேகா அடங்கிய அணி வெற்றி பெற்றது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் பாகிஸ்தான் அணி இறுதி இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் பாகிஸ்தான் கிரிக்கெட்டில் முக்கிய பொறுப்பொன்றை முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஷோயிப் அக்தார் ஏற்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அணியின் செயற்பாடுகளை மேம்படுத்தவும் வீரர்களுக்கு வழிகாட்டவும் ஷோயிப் அக்தரின் அனுபவம் பயன்படுத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் திரை இசை புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. 647-887-9358.
0: நேர்களை திரை இசை புதிர் நிகழ்ச்சியில் முதலாவது பாடலுடன் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த வேளையிலே நாங்கள் கொண்டு வருகின்ற மூன்று வினாக்கள், மூன்று அல்லது நான்கு வினாக்கள் கேட்கப்படும், அவற்றுக்கான விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம். இப்பொழுது ஒலிக்கப் போகின்ற பாடல் இந்த பாடல் தான். நீங்கள் அடிக்கடி கேட்டு ரசித்த பாடல், அந்த பாடலிலிருந்து தான் கேள்வியை கொண்டு வர இருக்கின்றோம். முதலாவது கேள்வி நேர்களை இந்த பாடலிலிருந்து உருவாகின்றது. இந்த தமிழகத்தின் ஒரு சுற்றுலா மையம் பற்றி இந்த பாடலில் வர, தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு சுற்றுலா மையம், அந்த மையம் பற்றி இந்த பாடலில் வர. தமிழகத்தின் சுற்றுலா மையம் என்பதை விட தென்னகத்தின் ஸ்பா என்றெல்லாம் அழைப்பார்கள். ஸ்பா ஆஃப் சவுத் இந்தியா என்றெல்லாம் அதை அழைப்பார்கள். அந்த இடம் பற்றி இந்த பாடலில் சொல்லப்படும், அதன் பெயர் என்ன? தமிழகத்தின் அல்லது தென்னகத்தின், தென்னிந்தியாவின் ஒரு மிகப்பெரிய சுற்றுலா மையம், அதை சிறப்பாக தென்னகத்தின் ஸ்பா என்றழைப்பார்கள். அதன் பெயர் இந்த பாடலில் இடம்பெறும், அந்த பெயரை கண்டுபிடியுங்கள். அது முதலாவது வினா. இரண்டாவது வினா, சிங்கை நகர், சிங்கை நகர் என்று எந்த நாடு சொல்லப்படும்? சிங்கை நகர் என்று ஒரு நாடு அழைக்கப்படும், எந்த நாட்டை அந்த பெயர் கொண்டு அழைப்பார்கள்? மூன்றாவது, இராமாயணத்தில் ஒரு மாயமான் வருகிறது, அந்த மாயமான் ஒரு அரக்கன், மானாக மாறி அந்த மாயையை புரிகின்றான். அசோ மாயமானாக வந்து அந்த மானை பிடித்து தருமாறு ராமனை சீதை கேட்டபோதுதான் ராமன் அந்த இடத்தை விட்டு ஓடி செல்ல, ராமன் சிறிது தூரம் ஓடி சென்றவுடன் லக்வனா என்று அவனது கூக்குரல் கேட்க, சீதை ராமன் சீதைக்கு லக்வனனை காவலுக்கு விட்டு செல்கின்றான் லட்சுமணனை. அப்போது சீதை சொல்லுகிறாள், அண்ணனின் குரல் கேட்கிறது, நீ சென்று பார் என்ற. லட்சுமணன் அசையவில்லை சீதையை பாதுகாப்பதற்காக. அந்த வேளையில் தான் சீதை சொல்லுகிறாள், நின்ற இந்நிலை நெருகீட்டு அன்று, நின்ற இந்நிலை நெருகீட்டு அன்று, இது நெருகி தவறி நீ நீக்கின்றாய், அண்ணனுக்கே தோ நடந்து விட்டது, சென்று பார் என்று சொன்னவுடன் லக்குமணன் அந்த இடத்தை விட்டு செல்கின்றான். சென்ற பின்னர் தான் ராவணன் மாறு வேடம் தரித்து சீதையிடம் வந்து, சீதை அந்த கோட்டை தாண்டி வருகின்ற போது அவளை புட்பக விமானத்தில் கடத்தி செல்லுகின்ற கதை, அது உங்களுக்கு தெரிந்த கதை. கேள்வி என்னவென்றால், இராமாயணத்தில் மாயமானாக வந்த அந்த அரக்கன் யார்? இவை தான் மூன்று வினாக்கள். நிறைய கேட்கவில்லை நேர்களே, ஒன்றும் கொஞ்சம் கடினம் போல் தெரிகிறது. பார்ப்போம், அலையுங்கள், பாடலை கேட்டு கேட்டு தேடுங்கள். முதலாவது கேள்வி, தென்னகத்தின் ஸ்பா என்று அழைக்கப்படுவது, ஒரு மிகப்பெரிய சுற்றுலா மையம் என்று அழைக்கப்படுவது என்ன? இந்த பாடலில் வரும். இரண்டாவது, சிங்கை நகர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நாடு. மூன்றாவது, இராமாயணத்தில் மாயமானாக வந்த அரக்கனின் பெயர் என்ன?

0: அந்த பாடல் ஒலித்தோய்ந்த நேரம் 7:18 நேர்களை 3 வினாக்கள் கொண்டு வந்தோம். 3 வினாக்களில் தென்னகத்தின் ஸ்பா அல்லது ஒரு மிகப்பெரிய சுற்றுலா மையத்தின் பேர் ஒன்று இதில் வந்தது. அது என்ன கண்டுபிடித்திருப்பீர்கள் நினைக்கின்றேன். 2வது வினா கேட்டோம். சிங்கை நகரம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நாடு பற்றி கேட்டோம். சிங்கை நகரம் என்று எந்த நாடு அழைக்கப்படும்? 3வது வினா கொண்டு வந்தோம். இராமாயணத்தில் மாயமான் ஆக வந்த அந்த அரக்கனின் பேர், அந்த பேர் கொண்டு அந்த மான் அழைக்கப்படும். அந்த மாயமானாக வந்தவர் ஒரு அரக்கன். அவர் யார், அவரது பேர் என்ன என்று கேட்டிருந்தோம். விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இந்த இடைவேளையின் நினைத்து
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661. வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
0: இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைந்திருக்க நேயர்களுடன் பேசுவோம். வணக்கம்.
3: வணக்கம் வாசங்கர், எஸ்பி சரண் பேசுறேன்.
0: எஸ்பி சரண் வாருங்கள். வணக்கம்,
3: எப்படி இருக்கீங்க?
0: நலம் நலம், நீங்கள் எப்படி?
3: நல்ல சுகமா இருக்கலாம். இதுல சுற்றுலா மையம் ஒன்று கேட்ட நீங்கள் முதலாவது அது குற்றா அது பண்ண வருது பாட்டுல
0: விளங்கி இருக்க.
3: ஓ, மற்றது 2வது சிங்க நேரம் அந்த பாட்டுல அப்படி பண்றது ஒன்றும் இல்ல தானே? அப்படி
0: பாட்டுல வரையில
3: வணக்கம்
4: சொல்லுங்கள்.
0: ரமேஷ் சொல்லுங்கள்.
5: இது வந்து அந்த பா வந்து குற்றாலம்
0: தான்,
5: அப்புறம் வந்து மாரிசன் தான் மாயமானவர். சிங்கப்பூர், ஆனா சிங்கப்பூர் தான் நாடு. யாழ்ப்பாணத்தின் முந்தைய பழங்கால தலைநகரான சிங்கை நகர் இப்ப நல்லூர் அழைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இருந்த வைக்க நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: நிஷா
0: சொல்லுங்கள்.
6: முதலாவது கேள்விக்கு குற்றாலம், 2வது கேள்விக்கு பதில் தெரியல, 3வது கேள்விக்கு மாரீசன்.
0: முந்தைய தெரியுமா மாரீசனை பற்றி நிஷாக்கு?
6: ஸ்கூல்ல படிக்க ஞாபகம் இருந்திருக்கும், இப்ப ஒன்று ஞாபகம் இல்ல. நான் கூகுள்ல தேடித்தான் பதில் சொல்றேன்.
0: மோடி வந்துட்டு நினைவில். நன்றி நன்றி நிகழ்ச்சியில் நினைமைக்கு.
6: நன்றி
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: நலம்
0: நலம் நன்றி ஜெயா, நீங்கள் எப்படி?
7: நிகழ்ச்சியில கேட்டுக்கொண்டிருக்கோம். இதுக்கு விடை வந்து முதலா வந்து குற்றாலம் அந்த ஸ்பா கட்டிங்க, அடுத்து சிங்கப்பூர் தான் வரும். ஆனா அதுல பாதி எழுத்து தான் வருது, சிங்கம் தான் வருது. தேடி பார்த்தேன். மற்றது வந்து மாரிசன், அது வந்து பொன்மானந்த அது இந்த ராமாயணத்துல வந்து காப்பிக்கு மாரிசன் பேர். நன்றி
0: நன்றி நன்றி ஜெயா.
7: நன்றி
0: நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர இணைப்போம். வணக்கம்
8: சிங்கப்பூர் தான் சிங்க நகர் என்று அழைக்கப்படுறது. மற்றது சவுத் இந்தியன் சொல்றது அந்த
2: தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சுற்றுலா சாதம் சொல்றது குற்றாலம்
0: தான். சரி, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம்
0: சொல்லுங்க.
4: மற்றது குற்றாலம், சிங்கப்பூர்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் பாசு, நான் பவான். எப்படி இருக்கீங்க?
0: நலம் பவான், நன்றி. நீங்க நலமா?
8: குற்றாலமும் சிங்கப்பூர் மற்றும் மாரிசன் தான்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். நலம் நலம், நீங்கள் எப்படி?
9: நான் நலமா இருக்கேன். குற்றாலம் சிங்கப்பூர்.
0: நன்றி நன்றி. ஆமாம், அது சரியான விடை. தென்னகத்தின் ஸ்பா என்று அழைக்கப்படுவது மிகப்பெரிய சுற்றுலா மையம் குற்றால அருவி. குற்றால அருவி பற்றி இந்த பாடலில் வந்தது, ஆனால் நேர்கள் பிடித்து விட்டீர்கள் கட்டிக்காரர். ஒரு இடத்தில் எட்டு திசையும் வருகின்ற அந்த குற்றால அருவி என்று வரும், அதை சரியாக பிடித்து கொண்டீர்கள். இரண்டாவது வினா, சிங்கை நகர் என்று அழைக்கப்படுவது சிங்கப்பூர். 1965 மலேசியாவிடமிருந்து விடுதலை பெற்ற நாடு சிங்கப்பூர். சிங்கப்பூர் சிட்டி தான் அதன் தலைநகரம். அதை சிங்கை நகரம் என்று அழைப்பார்கள். ஏனென்றால் அங்கு சிங்கை சிங்கம்தான் சிங்கப்பூரின் ஒரு மிக பிரதானமான விலங்காக இருக்கின்றது. சிங்கப்பூர் எங்கு போனாலும் நீங்கள் சிங்க உருவங்களை பார்க்கலாம். அதனால் தான் அந்த சிங்கை நகர் சிங்கப்பூர் என்று அழைக்கப்படுகின்றது. அதேபோல் யாழ்ப்பாணத்தின் நல்லூர் சிங்கை நகர் என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டது. ஒரு மன்னர் ஆட்சி காலத்தில் யாழ்ப்பாண ராஜ்யத்தின் தலைநகராக நல்லூர் இருந்த காலத்தில் அது சிங்கை நகர். ஆரிய சக்கரவர்த்திகள் வம்சத்தில் சிங்கை ஆரியன் என்பவன் ஆண்ட புகழை கனகசூரிய சிங்கராரியன் எதிராக அந்த சிங்கை ஆரியர்கள் ஆண்ட போது அது சிங்கை நகர் என்று அழைக்கப்பட்டது. சிங்கை பரராசசேகரன், சிங்கை சேகராசசேகரன் என்ற பெயர்களுடன் தான் அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள். அதனால் சிங்கை நகர் என்ற பெயர் அந்த காலத்தில் இருந்தது யாழ்ப்பாணத்துக்கு. அதேபோல் மூன்றாவது வினா கேட்டோம் நேர்களே, ராமாயணத்தில் வருகின்ற மாயமானின் பெயர் என்ன? அது மாரீசன். மாரீசன் கூடல் என்றும் யாழ்ப்பாணத்தில் ஒரு இடம் இருக்கின்றது, நேர்களுக்கு தெரியும். மாரீசன் என்பது தான் அந்த மாயமானின் பெயர். சரியான விடை தந்தீர்கள். அத்தனை நேர் உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஓடி வந்து விடை சந்தீர்கள்.
10: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
0: நேர்களை. அடுத்த ஒரு இலகுவான வினாவுடன் ஒரு பாடல் தரப்போகிறோம். இந்த பாடலில் ஊர்வென, ஒரு ஊர்வென வகையில் வருகின்ற ஒரு உயிரினம் கண்டுபிடிக்க வேண்டும். நாங்கள் அடுத்து தருகின்ற பாடலில் முதலாவது கேள்வி, ஊர்வென வகுப்பில் வருகின்ற அல்லது வகையில் வருகின்ற ஒரு உயிரினத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு இடத்தின் பெயர் வர. இடம் என்பது பொதுவாக நீங்கள் நகரம் மற்றும் நாடுகள் ஊர்களாக இருக்க வேண்டும் என்பதல்ல. ஒரு இடத்தை, ஒரு குறித்த இடத்தை சொல்லுகின்ற பெயர் கூட இடத்தின் பெயர் தான். அந்த இடத்தை குறியீடாக காட்டுகின்ற ஒரு பெயர் வர். அந்த பெயரை கண்டுபிடியுங்கள். மூன்றாவது, பெண்கள் அணிகின்ற அணிகலன் பற்றியும் இந்த பாடலில் ஒரு இடத்தில் வர. அந்த அணிகலன் என்ன? அலையுங்கள் பார்க்கலாம். நான்காவது வினா, ஒரு பெண்கள் அணிகின்ற இந்த பாடலில் வருகின்ற அந்த அணிகலன் கண்டுபிடித்தால் அந்த அணிகலன் தொடர்பாக ஒரு காவியமே உருவானது. அந்த காவியத்தின் பெயர் என்ன? காப்பியம் என்று சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய காப்பியம் உருவானது. ஐம்பெருங்காப்பியம் என்று வையுங்களேன்.

0: அந்த பாடல் ஒலித்தோய்ந்த நேரம் சரியாக 7:34 நேர்கள். திரை இசை புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. திரை இசை புதிர் நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வந்த வினா, இந்த பாடலில் ஊர்வன ஒன்றின் பெயர் சொல்லப்பட்டது. அந்த பெயர் என்ன? ஒரு இடத்தின் பெயர் வர. இடம் என்றால் அது நாடு, நகரம், ஊராக இருக்க வேண்டும் என்பதல்ல, ஒரு இடம். மூன்றாவது ஒரு அணிகலன், பெண்களின் அணிகலன் பற்றி சொல்லப்பட்டது. நான்காவது மிகப்பெரிய 50 காப்பியங்களில் ஒன்று உருவாகுவதற்கு இந்த அணிகலன் காரணமாக அமைந்தது. அந்த காப்பியம் என்ன? அணிகலனை கண்டறிந்தால் காப்பியம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
5: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
6: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
5: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
6: ஏசியா கோல்ட் இங்க்
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
6: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
5: இட்டோபிகோ,
6: 416-746-2742.
0: இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைகின்றார்கள். நினைத்துக் கொள்ளும்

0: சொல்லுங்கள்.
1: இடம் வந்து ஆற்றுமாடு
0: மற்றது
1: பெண்களின் அணிகளும் கொலுசு என்று பெறுது எல்லாமே இறங்கும். அந்த கொலுசுக்குள்ள மணியா விரட்டோடு இருக்கிறாரோ. அப்ப மற்றது கொலுசுன்னா சிலம்பு, சிலம்பு அதிகாரம், சிலப்பதிகாரம்.
0: நன்றி, நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம். நான் மதி.
0: மதி சொல்லுங்கள்.
2: ஆமாம், அது கவுளி, ஆட்டுமேடு, கொலுசு, கொலுசு வந்தது சிலம்பம், சிலப்பதிகாரம்.
0: சிலப்பதிகாரம் தோன்றியது சிலம்பால்
2: என்ன?
0: பாண்டிய மன்னன்,
2: கோவலன் கண்ணன்.
0: கோவலன் கண்ணன் வர. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்கள்.
3: இது வந்து கொலுசு, சிலப்பதிகாரம், ஆத்துமேடு சொல்லலாம், தெருவாரம் சொல்லலாம், எல்லாம் நிறைய வந்திருக்க இடத்துல நீங்க ஆத்துமேட போடுவோம், அதான் பொதுவானது. அப்புறம் வந்து கவுளி, அப்புறம் கருடான் கூட வந்தது. அதுதான் நான் பார்த்துட்டு மக்கள் கவுளி நாங்க ரெண்டையும் போட்டுக்க இது வேணாலும் நீங்க எடுத்துங்களா.
0: இல்ல, ஊர்வன தானே கேட்டான், கருடன் வந்தா தவறாது.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: தேவமார் சொல்லுங்க.
4: காவுலி, ஆத்துமேடு மற்ற தெருவோரம் வந்தது, கொலுசு மற்ற சிலப்பதிகாரம்.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம். ஜெயா.
0: ஜெயா சொல்லுங்க.
5: வணக்கம்.
0: ஓ வணக்கம் ஜெயா, சொல்லுங்க.
5: விளங்குது,
0: நல்லா விளங்குது.
5: ஊர்வன வந்த காவுலி, ஆத்துமேடு இடம், அடுத்தது வந்து நான் வந்து மணின்னு சொல்றேன், அது வந்து சூடாமணி இருக்கின்றோம்.
0: ஓ,
5: அது வந்து சூடாமணியா மாறினது வருங்காலத்துல. ஆனா அது நான் சொல்றது மணின்னு சொல்றேன்.
0: சரி, சரி,
5: நன்றி.
0: ஆனா நாங்க கேட்ட நாலாவது கேள்வி ஐம்பெரும் காப்பியங்கள் பற்றி, ஐம்பெரும் காப்பியங்களுக்குள்ள சூடாமணி வருமா என்றது அடுத்த கேள்வி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம். பவான்.
0: பவான் சொல்லுங்க.
6: இது வந்து கவுளி, ஆத்துமாடு, மற்றவை நேர்கள் சொன்ன மாதிரி மற்ற கேள்விகள்.
0: நன்றி பவான். நேர்களை நாங்கள் சட்டியா கஷ்டப்படுத்துறோம்.
7: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இன்டிஜினம்.
8: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
9: The customer you're trying to reach is not available.
10: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம், 416-268-0155, 416-268-0155.
7: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
8: செல்லம் இல்லடா, செல்வம்.
7: சரி சரி.
11: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
10: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
12: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மாடா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மாடா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

ஆமாம் நேர்களை, நாங்கள் கேட்ட வினாக்களுக்கான சரியான விடையுடன் நேர்கள் இணைந்திருந்தீர்கள். இந்த வினாவிலே ஊர்வன கேட்டம் கேவிழி, ஆகவே அது பள்ளி என்ற விடை சரி. இடத்தின் பேர் பல இடங்கள் சொல்லியிருந்தீர்கள். அதேபோல் அணிகரன் கொலுசு. கொலுசு என்பது பொதுவாக சலங்கையை கருதும், காற்சலங்கையை கருதும். அந்த காற்சலங்கை காரணமாகத்தான் சிலப்பதிகாரம் என்ற ஐம்பெரும் காப்பியத்தில் ஒன்றான சிலப்பதிகாரம் உருவானது. ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரம் மணிமுகங்களை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி தான் வரும் என்பதனால் ஜெயா சொன்ன அந்த சூளாமணி என்பது பொருந்தாது

அதை தெரிவித்துக் கொண்டு மற்றும்படி நேர்கள் விடைகளுடன் இணைந்திருந்தீர்கள், சரியான விடைகளை தந்தீர்கள். தேராமன்னா செப்புவதுடையேன் என்றெல்லாம் பல வரிகளை தந்த சிலப்பதிகார் தேராமன்னா செப்புவதுடையேன் எள்ளர் சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லர் புன்கண் தீர்த்தோன் என்று சொல்லி வாயிற்கடை மணி நடுனா நடுங்க என்று கண்ணகி பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு முன்னால் போய் சேரன் செங்குட்டுவன் முன்னால் நின்று கொண்டு தனது கணவனுக்காக நீதி கோருகிறார். பெரிய கதை. நன்றி. நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேர்கள், விடைகளுடன் இணைந்திருந்த நேர்களுக்கு அடுத்தொரு பாடல் வருகிறது நேர்களே. அந்த பாடலிலிருந்து நாங்கள் மூன்று வினாக்களை கொண்டு வருகின்றோம். முதலாவது வினா, இந்த பாடலில் டெல்லி நகரம் பற்றி சொல்லப்படும். டெல்லி இது எந்த ஆற்றங்கரையில் அமைந்திருக்கின்றது? டெல்லி நகரம் எந்த ஆற்றங்கரையில் அமைந்திருக்கின்றது? பினாமி என்றொரு சொல் வரும் இந்த பாடலில். பினாமி என்றால் என்ன? பினாமி என்றொரு சொல் வரும். பினாமி என்றால் என்ன? மூன்றாவது வினா, அக்டோபர் 1 என்று வந்தால் இரண்டு சர்வதேச தினங்கள் களை கட்டி நிற்கும். நாளைய தினம் அக்டோபர் 1, அதில் ஒரு தினம் பற்றி நீங்கள் சொல்லலாம். நாளைய தினம் அக்டோபர் 1, அக்டோபர் 1 என்று வந்தால் உலக ரீதியில் இரண்டு தினங்கள் களை கட்டி நிற்கும். பாடசாலைகள், குறிப்பாக இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் பாடசாலைகள், பொது இடங்கள் போன்றவற்றில் இது ஒரு விமர்சையாக கொண்டாடப்படும். நாளை என்ன தினம் என்பது மூன்றாவது வினா. இன்னொரு வினா முடிந்தால் முயற்சி செய்து பாருங்கள். டெல்லியை இந்தியாவில் தலைநகர் ஆக்கியவர்கள் யார்? முதலில் தலைநகர் ஆக்கியவர்கள் யார்? ஆக்கியவன், ஆக்கியவர் அல்ல, ஆக்கியவர்கள் யார்? நான்கு வினாக்களுடன் இணைந்திருங்கள், பாடலை கேளுங்கள்.

0: இப்பொழுது விடைகளுடன் இணைந்திருக்க நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் குயின்சன்.
0: குயின்சன் சொல்லுங்கள்.
1: யமுனை ஆட்டுக்கு பக்கத்துல டெல்லி இருக்கு. டெல்லிய கேபிட்டல் ஆக்கினது பிரிட்டிஷ். மற்றது விடதெரியா.
0: என்ன என்ன கேள்விக்கு விடதெரியா?
1: மற்ற கேள்வியே தெரியல.
0: பினாமி என்றால் என்னென்று கேட்டோம். பினாமி என்று அடிக்கடி சொல்வார்கள்.
1: பினாமி என்றால் சொத்து எழுதி வைக்கிறோம்.
0: சொத்து எழுதி வைக்கிறது தான் பினாமிய. பாப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம் ஆசன். இது பஞ்சாயத்து ஸ்பீச் சேனல்.
0: ஓ சார் சொல்லுங்க.
2: யமுனை ஆறு டெல்லியிலிருந்து நேரத்துக்கு பக்கத்தில் ஆற்றுக்கள் யமுனை ஆறு. பினாமி என்றால் அதுக்கு சொல்லலாம் பேர் இல்லாதவர், அடையாளம் இல்லாதவர், அல்லது இப்போ ஒருவர் வந்து காசை கொடுத்து தண்ட பெயரை பயன்படுத்தாம இன்னொரு பேர்ல சொத்து வாங்குறது. தான் ஒழிச்சு ரெண்டு ஒன்று இன்னொரு காசை கொடுத்து சொத்து வாங்குறதுதான் பினாமி. அதை தான் நான் நினைக்கிறேன். அப்படித்தான் மற்றது டெல்லிக்கு வந்தது இந்த அந்த கிங் டீலு என்ற அரசாண்டவர் அரசாண்டபடினா டீலு தான் பின்னாலும் டெல்லி என்று வந்த இந்த மாதிரி. மற்ற நாளைக்கு சர்வதேச தினம் என்று நான் நினைக்கிறேன். முதியோர் தினம் நினைக்கிறேன். வளர்ச்சி வயசு வந்தவர்கள் தினமும் எனக்கு சந்தேகமாயிருக்கு. ஓ நன்றி. வாசன்
0: ரெண்டு தினம் பெறுது என்று சொன்னேன். ஒன்று தான் தெரியுமே உங்களுக்கு?
2: ஒன்று தான் எனக்கு தெரியக்கூடிய இருக்கு.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: மற்றது வந்து டெல்லி யமுனை ஆறு பக்கத்துல தான் டெல்லி இருக்குது. மற்றது டெல்லிக்கு பேர் வச்சது தெரிஞ்ச நேரு
0: நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்க.
4: டெல்லி வந்து யமுனை, பினாமி வந்து இது சர்வசாதாரண அரசியல்வாதிகள் கைவந்த கலை. இது முன்னாடி ஒருத்தன் வச்சு பின்னாடி இயங்குறது, அதாவது அவன் பேர் சொத்தை பணத்தை சொத்தை வாங்கிட்டு நம்ம பணத்தை கொடுத்துறது, அப்புறம் அம்போன்னு ஆட்சி போயிச்சும் காலி ஆயிடும், அது அவன் போய் தோத்திட்டு அலைவாங்க. ஸோ இதுதான் பினாமி. இது மற்ற கேள்வி வந்து நீங்கள் கேட்டீங்க, இந்த டெல்லி வந்து ஆக்சுவலாக ரெண்டு பேருன்னு சொன்னீங்க, இந்த ஐந்தாம் ஜார்ஜ் மன்னருங்க ஜார்ஜுங்கிறவர் தான் கல்கட்டாலும் செட் பண்ணது, அப்புறம் இர்வின் பிறப்பு தான் அதை அபிஷியலாக டிக்ளேர் பண்ணது டெல்லியை வந்து கேபிட்டலாக. இது அக்டோபர் வந்து நீங்கள் நிறைய இருக்கு பாடு காந்தி ஜெயந்தி அது ஒன்று.
0: அக்டோபர் ஒன்று பேட்டி தான் கேட்டேன். நாளைய தினம் வந்து தெளிவாக கேட்டேன்.
4: ஓகே நாளைக்கு என்ன அக்டோபர் வேர்ல்டு முதியோர்கள் தினம் அப்படின்னா வருது, மற்ற யாரும் பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்க.
0: சரி சரி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம் சஞ்சயா.
0: ஜியா சொல்லுங்க.
5: டெல்லி வந்து யமுனா ஆற்று பக்கத்தில் இருக்கு. அடுத்து வந்து இந்த பினாமியை பற்றி கேட்டீங்க, அது வந்து இன்னும் ஒரு பேரில் வந்து சொத்து எழுதுறது. அடுத்த நாளைய தினம் வந்து முதியோர்கள் தினம். அடுத்து வந்து சைவ
0: தினம்.
5: சைவ தினம்.
0: சரி பார்ப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
6: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்க.
6: ஜமுனை ஆறு மற்றது பினாமியண்டா இரவல் பெயர். மற்ற முதியோர் நாளும் காப்பி நாள் மற்றது சைவ நாள் என்று இருக்குது.
0: சரி நன்றி.
6: தோமரா ராஜபுத்திரர்
0: டெல்லி
6: பேர் வைக்காக்கா
0: கட்டிக்கா. நன்றி நன்றி. ஆமாம் டெல்லி என்பது ஜமுனை ஆற்றங்கரையில் இருப்பது, அது சரி விடை. பினாமி என்பது ஒருவர் தனது பேரில் சொத்தை வாங்கி தனது பேரில் வைத்திருக்காது, இன்னொருவர் பேரில் வைத்திருத்த, மற்றொருவர் பேரில் வைத்திருத்தார். அரசியல்வாதிகள் சொன்னார் ரமேஷ் கைவந்த கலை, இன்னொருவர் பேரில் தங்களது பேரில் வைத்திருந்தால் அது சிக்கல், அப்போ இன்னொரு பேரில் வச்சுக்கொள்கிறோம். மூன்றாவது கேள்வி, டெல்லியை தலைநகரமாக்கியவர்கள் வெண்பா இறுதியில் சொன்னது போல தோமர ராஜபுத்திரர்கள். இவர்கள்லாம் முதல் முதலில் டெல்லியை கிறிஸ்துவுக்கு பின்னர் எட்டாம் நூற்றாண்டு முதல் பன்னெண்டாம் நூற்றாண்டு வரை தலைநகரமாக வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு பிறகு சௌஹான் வம்சம் டெல்லியை தலைநகரமாக வைத்திருந்தது. பிறகு டெல்லி சுல்தான் என்று சொல்வார்கள். பதிமூன்றாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் அவர்கள் வைத்திருந்தார்கள். பின்னர் முகலாய பேரரசு தான் டெல்லியை மிகப்பெரிய தலைநகரமாக மாற்றி வைத்திருந்தார்கள். அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேயர்களுக்கு நன்றி. அக்டோபர் முதலாம் தேதி நேயர்களே, சர்வதேச மூத்தோர்கள் தினம், சர்வதேச சிறுவர் தினம் இரண்டு முறை நாளில் வரும். அக்டோபர் முதலாம் தேதி நேற்றைய தினம் காலையில் நான் வானவில் நிகழ்ச்சியில் இது தொடர்பாக விரிவாக சொல்லியிருந்தேன். சர்வதேச மூத்தோர் தினம், சர்வதேச சிறுவர் தினம் இரண்டும் ஒரே நாளில் வரும். நிகழ்ச்சியில் இன்னொரு நேர் காத்திருக்கிறார். வணக்கம், சொல்லுங்க.
7: எனக்கும் மார்க்காணி, நானும் ஒரே மார்க்க மார்க்காணி அவர் பதினேழாம் தேதி பிறந்தது, ஒரே மாதம் நான் பன்னெண்டாம் தேதி பிறந்தது, நானும் அறுபத்தஞ்சாவது மாதம் தாண்டி
0: நன்றி. அவற்ற கடமை முடிஞ்சது, நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு தவம். ஆமாம், அந்த திரை இசை புதிர் நிகழ்ச்சியில் இணைந்து விடை தந்த நேயர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: நீங்கள் அடுத்த ஒரு பாடல் வருகிறது. இந்த பாடலில் ரவிவர்மன் என்பதுதான் பாடல் ஆரம்பமே. இந்த ரவிவர்மன் யார்? உங்களுக்கு தெரிந்த விடைகளை நீங்கள் சொல்லலாம். ரவிவர்மன் யார்? முதலாவது வினா. இரண்டாவது வினா, இந்த திரைப்படம், இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன? பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன? மூன்றாவது, இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் யார்? அதை நீங்கள் பார்க்கலாம் பாடலை கேட்ட வண்ணம்.

இதழோ. நேர்களை மீண்டும் அந்த வினாக்களை தந்து விடுகிறேன். முதலாவது ரவிவர்மன் என்பவர் யார்? இரண்டாவது இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம். மூன்றாவது இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் யார்? நீங்கள் விரும்பினால் இந்த கவிராஜன் என்று இந்த பாடலாசிரியர் யாரை குறிப்பிடுகின்றார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். இன்னொரு வினாவுக்கு நீங்கள் விடை சொல்கிறேன். ரதிதேவி, யார் அந்த ரதிதேவி?

0: அந்த பாடலிலிருந்து நாங்கள் பல வினாக்களை கொண்டு வந்தோம். நீங்கள் முடிந்த வினாக்களுக்கு விடை சொன்னால் போதுமானது. ரவிவர்மன் யார்? இதில் சொல்லப்படுறவர் ரவிவர்மன். இரண்டாவது பாடல் இடம்பெற்ற திரைப்படம், மூன்றாவது பாடலுக்கு இசையமைத்தவர் யார்? நான்காவது வினா ரதிதேவி யார்னு கேட்டோம். ஐந்தாவது வினா இந்த கவிராஜன் என்று யாரை இந்த கவிஞர் சொல்லியிருப்பார்? வைரமுத்து தான் இந்த வரிகளை எழுதியது. அவர் யாரை கவிராஜன் என்று சொல்லியிருப்பார்? பார்ப்போம் என்ன விடைகளுடன் இணைகின்றீர்கள் என்று. நிகழ்ச்சியில் முதலாவது நேர் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: ஜெயா சொல்லுங்கள்.
1: இது வந்து இசையமைப்பாளர் வந்து சந்திரபோஸ், படம் வந்து வசந்தி. அடுத்தது வந்து என்ன, ரெண்டு கலையில மற்றது வந்து
0: ரவிவர்மன் என்பவர் யார்?
1: ரவிவர்மன் என்பவர் வந்து ஒரு கலை ஓவியர். ஒரு ஓவியர் யா? அடுத்தது அவ வந்து எனக்கு தெரியல,
0: ரதிய தெரியல. ரதி தேவிய தேடையில எவ்வளவு ஆழம் ஜெயாவ?
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள்.
2: ரவிவர்மன் அந்த ஓவிய திரைப்படம் வசந்தி, சந்திரபோஸ், ரவிதேவி மென்மதன் மனைவி, காதலர், காதலன் காதலிக்கு ஒப்புறது, கவிராஜன்கள் அந்த பட நாயகனா இருக்கும்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் குயின்சன்.
0: குயின்சன் சொல்லுங்கள்.
3: வசந்தி திரைப்படம், சந்திரபோஸ் இசையமைப்பாளர், ரவிவர்மன் வந்து ஓவியர், ரவி தேவி காதல் பெண் கடவுள்.
0: பெண் கடவுள்?
3: ஓம்.